நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மால் கருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0, 416-446-408-0.

நேரம் இரவு 8:01 கேட்டுக்கொண்டிருப்பதை நம்ம ஒரு ஈவினிங் புதிய மனத்தியாளத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். இது போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இருக்கின்றது. அதற்கு முன்னர் டொரண்டோனுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் தற்பொழுது 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 27 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகிறது அப்படியென்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்ட் FM 102.7 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் ஈஸ்ட் FM.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து எந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களுடைய வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் FM சேனல் என்னும் பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். அதேபோன்று யூடியூபோ ஈஸ்ட் FM 102.7 அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் FM 102.7@gmail.com. பூவம்மா உருகுளம் போட்டி நிகழ்ச்சியில் இன்றைய நாள் வளமை போன்றுதான். இலங்கையிலிருந்து ஒரு ஊரை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று தமிழகத்திலிருந்தும் ஒரு ஊரை கொண்டு வந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து தமிழகாமம் என்கின்ற உரையும், அதே போன்று தமிழகத்திலிருந்து பள்ளப்பாளையம் என்கின்ற உரையும் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை இணைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் பூவம்மா உருகுளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் உதாரணத்திற்கு 3 சொற்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் சொற்களை எழுத்துக்களை வைத்து நாங்கள் இந்த சொற்களை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த 3 உதாரணத்திற்கு நாங்கள் கொண்டு வந்த அந்த 3 சொற்களும் பதம், காலை, காயம். இந்த சொற்களை தவிர்த்து நீங்கள் ஏனைய சொற்கள் கண்டுபிடித்தால் எங்களோடு இணைந்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 416-554-4040. மீண்டும் ஒருமுறை அந்த இரண்டு ஊர்களையும் நாங்கள் உங்களுக்காக தருகின்றோம். இலங்கையிலிருந்து தம்பளகாமம், அதேபோன்று தமிழகத்தில் இருந்து பள்ளப்பாளையம்.

நேரம் 8:28 இருக்கின்றதை கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இருந்து தம்பள காமம் என்கின்ற ஊரையும், அதே போன்று தமிழகத்தில் இருந்து பள்ளப்பாளையம் என்கின்ற ஊரையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்களும் உதாரணத்திற்கு 3 சொற்களை உங்களோடு உருவாக்கி சொல்லியிருந்தோம். பதம், காலை, காயம். இந்த 3 சொற்களை தவிர்த்து நீங்களும் இனிய சொற்களோடு எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றோம். 416-554-4040. தம்பளகாமம், பள்ளப்பாளையம், இந்த இரண்டு ஊர்களையும் தான் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.

0: நேரம் 8:13 கேட்டுக்கொண்டிருப்பதை போட்டி நிகழ்ச்சியில் தம்பளகாமம் இது இலங்கையிலிருந்து நாங்கள் கொண்டு வந்த ஊர். அதே போன்று தமிழகத்திலிருந்து பள்ளப்பாளையம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று எங்களுடைய நேர்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களோடும் நேர்கள் வந்திருக்கிறார்கள். யார் முதல்ல வந்திருக்கிறாங்க அப்படி என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். உங்களுடைய பேர்?
1: நவீனன்.
0: நவீனன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நவீனன். நவீனன், எந்த பகுதியில இருந்து கதைக்கிறீங்க?
1: மார்க்கம் பகுதியில இருந்து கதைக்கிறேன்.
0: மார்க்கம் பகுதியில இருந்து. சரி நவீனன், சொல்லுங்க, அந்த மூன்று சொற்கள் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஓ, மூன்று சொற்கள் கண்டுபிடிச்சேன். கம்பம்.
0: கம்பம்.
1: காலம்.
0: காலம். சரி.
1: தளம்.
0: தளம். சரி, நன்றி நன்றி நவீனன்.
1: நன்றி.
0: அடுத்த நேரிடம் செல்லலாம். யார் என்று பார்க்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம். எஸ் கே சிங்கம்.
0: எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் கண்டுபிடித்த அந்த மூன்று சொற்களும்
2: என்னென்ன
0: சொற்கள்?
2: தரம், காலம்.
0: காலம். காலம் ஏற்கனவே வந்து விட்டது.
2: காடு.
0: காடு. டூனா இல்லையே. தம்பள காமம் பள்ளப்பாளையம்.
2: காடு. பாளையமா?
0: பள்ளப்பாளையம். சரி, பரவாயில்லை. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி எஸ் கே சிங்கம். நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4165444040. இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. இன்றைய நாள் நாங்கள் இலங்கையிலிருந்து தம்பள காமம் என்கின்ற உரை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று தமிழகத்திலிருந்து பள்ளப்பாளையம் என்கின்ற உரை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை சேர்த்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் சொற்களை கண்டுபிடித்தால் அழைக்கலாம். 4165444040.
3: நல்ல பாட்டு நல்ல விஷயம். எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-788-24-2426.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
9: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி.
6: Community Legal Services 289-242-5450.
10: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
11: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாங்கள் இலங்கையிலிருந்து தமிழகாமம் என்கின்ற உரையும் அதே போன்று தமிழகத்திலிருந்து பள்ளப்பாளையம் என்கின்ற உரையும் எடுத்து வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று எங்களுடைய நேர்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களுடைய நேர்களிடம் இணைந்து சில சொற்களை உருவாக்கி சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் இன்னும் சில சொற்களை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதையும் நேர்களோடு பகிர்ந்து கொண்டு போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். தமிழகாமம் பள்ளப்பாளையம் இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களில் இருந்து நாங்கள் பதம் காலை காயம் பாலம் பாதம் தலை பலை பயம் என்கின்ற சொற்களை உருவாக்கியிருந்தோம். அதே போன்று எங்களுடைய நேர்களும் கம்பம் காலம் தளம் தலம் என்கின்ற ஊர்களை சொல்லியிருந்தார்கள். இணைந்து பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

ஆண்டாரியோவில் நேற்று இடம்பெற்ற இடைத்தேர்தல்களில் யார்க் சிம்கோ, ஹாமில்டன் ஈஸ்ட், ஸ்டோனி கிரீக் ஆகிய தொகுதிகளில் முற்போக்கு பழமைவாத கட்சியும் ஸ்கார்ப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் என்டிபி கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் மாகாண சபை தேர்தலில் இத்தொகுதிகளில் வெற்றி பெற்ற வெற்றிகளை இக்கட்சிகள் தக்கவைத்துள்ளன.

0: கனடாவில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமான எதிர்கால வெப்பநிலைக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என மத்திய அரசின் காலநிலை மாற்ற அறிக்கை எச்சரித்துள்ளது. கனடாவின் மிக வடக்கிலுள்ள நுனவட் மாகாணத்தில் 10 டிகிரி செல்சியஸுக்கு மேலான வெப்பநிலை அதிகரிக்கலாம் என்றும், மேற்கு கனடாவில் உள்ள 75% பனிப்பாறைகள் இழக்கப்படலாம் எனவும் அது தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய விமான கொள்முதல் குறித்த விசாரணைகளின் அங்கமாக இக்கைது இடம்பெற்றுள்ளது. நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18 தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரிக்கு குறுக்காக அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக செப்டம்பர் 20 முதல் 5 நாட்கள் போராட்டம் நடத்தவுள்ளதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. அரசியல் ஆதாயங்களுக்காக கர்நாடக அரசியல்வாதிகள் மேகதாது திட்டத்தை முன்னெடுப்பதாக அது சாடியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: Yeah, man, that was killer. You know, it's cool, the song.
1: Indrum Isayuden.
2: East FM Ungaludan.
1: 102.7.
3: ஜனிஷான் உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
1: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
7: The station with the
8: best music.
9: It's East FM.
10: It's East FM.
11: Feel the power.
12: Feel the bass.
13: 102.7 FM. 76.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஒளித்தோயும் ஊரம்போ திரைப்படப்பாளோடு நிகழ்ச்சியை நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் விளமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். அந்த வகையில் டொரண்டோனுடைய தற்பொழுதைய காலநிலையை பார்த்தால் 21 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 22 காணப்படுகின்றது. இன்று நள்ளிரவு 19 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 19 காணப்படும். அதே போன்று நாளை காலை 17 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 17 காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை மதியம் 22 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 25 காணப்படும். அதேபோன்று நாளை மாலை வேளையளவில் 24 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 28 காணப்படும். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
5: நிர்வாகத்தில் இயங்கும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மென்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: You're listening to East FM 102.7
1: CJRK.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
12: Weekend East FM Tamil.
13: Tamil.
12: Dirty little to some
14: bird. Appu penne niyaro. Ice cream sila e niyaro.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479-8669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்ச் மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
8: you? Weekend East FM
7: 102.7. Weekend East FM,
9: the greatest radio station.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: 102.7. உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
2: செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன்டாக்ஸ்.ca.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெல்லோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4162-4462. Some condition apply.
0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: FM 102.7 East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன யோசின
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 647-891-0742.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
10: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: நாள விஷயம்
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

நேரம் காலை 9:03 டொரண்டோ 18 டிகிரி செல்சியஸ் 23 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca இது மட்டுமில்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். யூடியூபில் இப்போது காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 416-8-2-1-2-1-2 மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. மதியம் மாலை 22 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. அதே நேரம் 15 நாளை காலை 20 டிகிரி செல்சியஸாக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. காலை சூரிய உதயம் 6:45 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 7:47 இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த புதிய நாள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் இஸ்டெஃபமின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: 9:08 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி இன்றைக்கு சனிக்கிழமை. வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறைய விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. செப்டம்பர் 5ஆம் திகதி உலகளாவிய ரீதியில் சர்வதேச தொண்டு தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி. மனிதாபிமான உதவி, தன்னார்வ சேவை மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையை ஊக்குவிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினால் செப்டம்பர் 5 இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுகின்றது. அன்னை தெரேசா 1997 செப்டம்பர் 5ஆம் திகதி அன்று மறைந்ததை நினைவு கூறும் வகையிலும் இந்த திகதி தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது.
1: இன்றைய நாளில் இன்னமொரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த டிஸ்கவரி விண்ணோட்டம் தன்னுடைய முதலாவது பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பியது 84ஆம் ஆண்டு இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது.
0: உலக பழங்குடியின பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினமாகவும் இருக்கின்றது. அவர்களுடைய உரிமைகள், பாரம்பரிய அறிவு, தலைமைத்துவம் மற்றும் சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகளின் தினமாகவும் கூட இன்றைய நாள் இருக்கின்றது. அதே போல் நிறைய பேருக்கு பிடித்தமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அதனை முன்னிட்டு இந்தியாவை பொறுத்தவரையில் ஆசிரியர் தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது.
1: அவர் இந்தியாவினுடைய 2வது குடியரசுத் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 9:10 என வேளையில் வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நள்ளிரவில் 1% அதிகரித்திருக்கின்றது. 183.9 பொழுது லிட்டர் 1 விற்பனையாக கொண்டிருக்கிறது. ஜிடிஐ பொறுத்தவரையில் குறைந்த விலையாக இலக்கம் 4901. ஸ்டீல் செவன்யூ வெஸ்ட் அமைந்திருக்கின்ற கான்கோவில் 166.9 நீங்கள் லிட்டர் 1 பெற்றுக் கொள்ளலாம்.
0: 18 டிகிரி செல்சியஸ் லிட்ரோனோ 23 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அளவான மிதமான வெப்பநிலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றா இந்த 30-40 அப்படின்னு இல்லாம 23-24 தெளிவான காலநிலை என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும். முகில் கூட்டங்கள் ஆங்காங்கே தென்பட்டாலும் பொதுவாக தெளிவான காலநிலையுடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகின்றது.
1: என்னதான் தெளிவான காலநிலை நாள் இருந்தாலும் வீதி விபத்துகள் என்பது சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன.
0: அதுக்கும் தெளிவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது நாம தெளிவா இருந்தா தான் வீதி விபத்து சம்பவிக்காது.
1: 401 வெஸ்ட்லோனை பொறுத்தவரையில் குறிப்பாக லெஸ்லிக்கும் அதே நேரம் அலன் ரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருமரங்கிலும் வெஸ்ட் ஈஸ்ட் பவுண்ட் வந்து தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. 3-4 வாகன விபத்துகள் சம்பவித்திருக்கின்றன. யங்குக்கும் பேத்திஸ்டுக்கும் இடையில் இந்த வாகன விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் குறிப்பாக 427 வரையிலான பகுதிகள் 401 ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்களை இந்த காலை பொழுது தந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் மெக்கோனன் 401 அருகிலும் ஒரு வாகன விபத்தொன்று ஈஸ்ட் பவுண்டில் சம்பவித்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 9 மணி வரையில் உங்கள் இஸ்டெஃபமில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில். சாமியன் சன்ஸ் 416-298-1598.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 9:23 கொண்டிருக்கின்றது.
1: சிட்டி ஆஃப் ட்ரோனோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தும் தொடர்பான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் தயாராயிருப்பாங்க. இதுக்குன்னு சொன்னா பாடசாலைகள் மிகவும் திறக்கப் போகின்றன. அடுத்த வாரம் பாடசாலைகள் திறப்பதற்கு முன்னர் தடுப்பூசி பதிவுகள் தொடர்பான நினைவூட்டல் ஒன்றினை சிட்டி ஆஃப் ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. புதிய பள்ளி ஆண்டு தொடங்க உள்ள நிலையில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் வேக்சினேஷன் ரெக்கார்ட் சரியாகவும் புதுப்பிக்கப்பட்டும் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. இது மிக மிக முக்கியமானதும் கூட. உங்களுடைய குழந்தைகளினுடைய தடுப்பூசி விவரங்கள், சரியான விவரங்கள் பாடசாலைகளிடம் இருப்பது என்பது மிக மிக முக்கியமானது என்பதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை ஸ்டோவில் லைன் இருக்குதானே, கோ ஸ்டேஷன், நிறைய பேர் அங்க இருந்து டவுன் டவுனுக்கு அதுக்கு அந்த லைன் எடுத்து தான் போவீங்க. ஆனா இந்த ஸ்டோவில் கோ லைன் வார இறுதி சேவையை வந்து கோ சேவை கோ நிறுவனம் வந்து கடுமையாக குறைக்கின்றது. செப்டம்பர் மாத சேவை மாற்றங்களின் ஒரு பகுதியாக ஸ்டோவில் கோ லைன் வார இறுதி, அதாவது வீக்கெண்ட்ல மட்டும்தான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 ரயில் சேவைகள் இருந்தது. இப்ப 15 4 ரயில் சேவைகளாக குறைக்கப்படுகின்றன. இந்த புதிய வார இறுதி சேவை பெரும்பாலும் மதியம் அல்லது மாலை நேரங்களில் தான் இருக்கும். இதால இந்த மார்க்கம், மவுண்ட் ஜோய், யூனியன் வில், சென்டேனியல், மிலிக்கன் போன்ற நிலையங்களில் இருந்து ட்ரோனோ டவுன் டவுன் செல்லும் பயணிகள் முன்கூட்டியே நேரத்தை திட்டமிட வேண்டி இருக்கும். இதால நிறைய பேர் பயங்கர அசௌகரியங்களை சந்திக்க போறாங்க. வார இறுதியில வேலைக்கு போறவங்க, இல்லது வார இறுதியில டவுன் டவுனை சுத்தி பார்க்க நாங்க வேற ஆகுவோம்னா பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப அதால அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். செப்டம்பர் மாதம் முதல் இது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.
0: என்றும் சிஎன்இனுடைய ஏர் ஷோ இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிஎன்இனுடைய ஒரு அங்கமாக இந்த ஏர் ஷோ வந்து இன்றைய நாள் தொடக்கம் திங்கட்கிழமை வரை 12 3 நாட்பது வரை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே சொல்லியிருக்கின்றார்கள். இதே நேரம் லீபடி பரேடும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 20,000 பேர் அதில் கலந்து கொள்வார்கள். திங்கட்கிழமை இந்த லீபடி பரேடு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது குயின் ஸ்ட்ரீட்டிலிருந்து யூனிவர்சிட்டி அவென்யூ வரையிலும் இடம்பெறும் என்று சொல்லியும், இதனால் வீதிகள் மூடப்படும் என்று சொல்லியும் சிறிய ட்ரோனோ ஞாபகப்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் ட்ரோனோ டிராகன் ஃபெஸ்டிவல் நேதன் பிலிப்ஸ் இந்த வார இறுதி நாட்களில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்றாக இருக்கின்றது. இந்த குறிப்பாக டேஸ்ட் ஆஃப் பங்களாதேஷ் நிகழ்வும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது வெரைட்டி வில்லேஜில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பர்ச்மோன் ரோட் தொடக்கம் வெரைட்டி வில்லேஜ் பகுதி டான்போர்த் எவினியோவில் இன்றைய நாளிலிருந்து திங்கட்கிழமை வரை இந்த நிகழ்வு இடம்பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் வீதிகள் இந்த வார இறுதி நாட்களிலும் சில வீதிகள் திருத்த வேலைகளுக்காகவும் சிஎன்இ மற்றும் இந்த பரேட் போன்ற நடவடிக்கைகளுக்காக மூடப்படுவதாகவும் சிட்டி ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கின்றது.
1: அண்மையில் இடம்பெற்ற இந்த ஆலங்கட்டி மலையில நிறைய பேருக்கு நிறைய டேமேஜ் இருந்திருக்கும். அந்த வகையில ராஜர் ஸ்டேடியமுக்கும் கூட குறிப்பிடத்தக்க சேதம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த புயலால நோத்தியோக்கில் இருக்கிற ராஜர் ஸ்டேடியம் சேதமடைந்து கட்டடம் பாதுகாப்பு அற்ற நிலையில் இருப்பதாக கூறி சிட்டி ஆஃப் ட்ரோனோ இப்பொழுது அதனை பழுதுபார்க்க உத்தரவிட்டு இருக்கின்றது.
0: என்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஊக்கம் தருகின்ற விடயம் காத்திருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது நாங்கள் நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். வாழ்வியல் சார்ந்தும் வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்கள் இன்றைய நாளில் உங்களை ஊக்கப்படுத்துகின்ற விடயங்கள் அப்படியே சொல்லி இன்று நாங்கள் பேசி இருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு விடயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று சொல்லி சொன்னால் அது உங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விடயம் அல்ல அப்படி என்று. சில நேரம் தனியாக நடப்பது, சில நேரம் ஒரு கடலையோ லேக்கையோ பார்ப்பது, ஒரு பாடலை மீண்டும் மீண்டும் கேட்பது, நண்பர்களோடு சிரிப்பது, இதற்கும் காரணம் இல்லாமல் மனதுக்குள் பிடித்ததை செய்வதை தான் வாழ்க்கையினுடைய இடைவெளிகள் அல்ல, இவைதான் வாழ்க்கை என்பதை நாங்கள் சில வேளைகளில் நம்ப மறுத்து விடுகின்றோம். பல நேரங்களில் நேரத்தை நாங்கள் பணமாக அளக்கின்றோம், பயனை வைத்து அளக்கின்றோம். ஆனால் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த அளவுகோலும் கிடையாது. ஒரு சிறிய மகிழ்ச்சி, ஒரு சின்ன சந்தோஷம் என்பது ஒரு பெரிய நாளை மாற்றிவிடலாம் போல் இருக்கும். அதே போல் தான் இந்த பயமும் துணிவும் என்பது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான இரட்டையர்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால், ஒரு பயம் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல தான் துணிவு பிறக்கின்றது என்று சொல்வார்கள். ஒரு விடயத்துக்கான எதிரொலியாக அமைந்து கொள்ளுகின்றது. பயம் இல்லாதவன் துணிச்சலானவன் அல்ல என்று சொல்லியும், பயம் இருந்தும் ஒரு அடியை எடுத்து வைப்பவன் தான் துணிச்சலானவன் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது.
1: கடலுக்குள் இறங்குறதுக்கு முன்னுக்கு நீந்த தெரிந்திருக்க வேண்டியது கிடையாது. சில நேரங்களில் தண்ணிக்குள் இறங்கிய பிறகுதான் உங்கள் உடல் தன்னால் மிதக்க முடியும் என்பதை கூட அறிகிறது. வாழ்க்கை கூட அப்படித்தான். நீங்கள் முழுமையாக தயாராகும் வரை காத்திருந்தால் சில அழகான அனுபவங்கள் உங்களை கடந்து சென்றுவிடும். ஆகையால் மகிழ்ச்சி தருவதை குற்ற உணர்வு இல்லாமல் அனுபவியுங்கள். பயம் வரும் பொழுது அதை எதிரியாக பார்க்காதீர்கள். அது மெதுவாக சொல்லலாம், இங்கேதான் நீ வளர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மெதுவாக அது சொல்லுது. மகிழ்ச்சி வந்து நேர விரயம் கிடையாது, பயமும் வந்து பலவீனம் கிடையாது. சில நேரங்களில் இரண்டுமே நம்மை நாமாக வாழ்வதற்கு கெட்டுத்தருகின்றது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிசை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைன்

0: 3747776043747776
1: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage solutions.ca.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம், லாக் ஆன் டு ஈஸ்டகம் .ca.

0: 9:40 இந்திய பக்கம் செல்ல இருக்கின்றோம். இந்தியாவில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில் குடமுழுக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த குடமுழுக்கையொட்டி உள்ளூர் விடுமுறை அளிப்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என சொல்லி அமைச்சர் சி டி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கின்றார். இந்த குடமுழுக்குக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பக்தர்கள் அனுமதி உள்ளிட்டவைகள் குறித்து அமைச்சர்கள் ரமேஷ் மற்றும் நிர்மல்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்து அறநெறித்துறை ஆணையர் வினய் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் நிஷாந்த் கிருஷ்ணா, காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் கௌரவ் குமார் ஆகியோர் வந்து இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வில் இரு நாட்கள் உள்ளூர் விடுமுறை அளிப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கின்றது.
1: அண்மையில் இடம்பெற்ற இந்த நேபாள வெள்ளத்தில் நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை தொடர்ந்து 275 இந்தியர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் 166 பேர் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்தியா மீட்பு நிபுணர்கள் மற்றும் சுமார் 95 டன் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பியிருக்கின்றது.
0: விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் தாவேக் அமைச்சர்களின் பேச்சு, ராகுலை பிரதமர் முகமாக காணும் காங்கிரசுடன் நேரடி முரண்பாட்டை உருவாக்கியிருப்பதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. சில அமைச்சர்கள் இதுகுறித்து பதிலளிக்க தவிர்க்க இன்னும் நேரம் உள்ளது என கூறினாலும் கூட்டணி அரசின் நிலைமை குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. 9 தேதி நடைபெறுகின்ற தாவேக் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய விவாதமாக மாறும் அப்படி என சொல்லியும் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களை கைப்பற்றியது. பின்னர் காங்கிரஸ், விசிக, IUML மற்றும் அதே போன்று இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு தாவேகா ஆட்சியை கைப்பற்றியிருந்த நிலையில் இப்போது இந்த விஜயனை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கின்ற சில கருத்துக்கள் தொடர்ந்து உலாவி வருகின்றன.
1: தமிழகத்தில் தாவேகாவுக்கு வாக்களித்தவர்களை முட்டாள்கள் என திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் காந்தி கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் சொல்லும் பொழுது, இன்று தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? ஆட்சி பொறுப்பேற்று 120 நாட்களாகிவிட்டன. வெறும் ரீல்கள் மட்டுமே ஓட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள், அதாவது திமுக, செய்தவற்றுக்கு பெயர் மாற்றம் செய்கின்றார்கள். விவசாய கடன் தள்ளுபடி, 200 யூனிட் மின்சாரம் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ராணிப்பேட்டையில் JK டயர் தொழிற்சாலையை மூடச் சொல்லி தாவேகாவின் MLA கேட்கின்றார். உடனே அமைச்சர் கீர்த்தனா எழுந்து தொழிற்சாலை தான் முக்கியம் என சொல்கின்றார். அதே கட்சியிலேயே மாற்றப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. அவருக்கு அடுத்ததாக மாசு தடுப்பு அமைச்சர் எழுந்து பதிலளிக்கின்றார். கூறிய வாக்குறுதிகளில் ஏதாவது ஒன்றையாவது செய்திருக்கின்றார்களா? பெயர் மாற்றம் மட்டும்தான் செய்திருக்கின்றார்கள். மக்களும் ஏமாந்து வாக்களித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் 1,73,00,000 முட்டாள்கள் இருக்கின்றார்கள். மாநிலத்தின் 34% முட்டாள்கள் செய்த வேலைதான் இந்த ஆட்சி மாற்றம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
0: தமிழகத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் இடம்பெற காத்திருக்கிறது. இந்த நவம்பர் மாதம் 1 தேதிக்குள் அங்கு இருக்கின்ற வணிக நிறுவனங்களுடைய பெயர் பலகைகள் தமிழில் வைக்கப்பட வேண்டும் என சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு பெரிய மாற்றமாக இது இருக்கின்றது. 2025 ஜூன் மாதத்தில் தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெயர் பலகைகளில் தமிழ் பெயருக்கு கீழே ஆங்கிலத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம். அப்படி தவறினால் 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் உள்ள இந்திய சில்லறை வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது.
1: ஈஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 9:00 வரையில் உங்கள் ஈஸ்டெஃபமில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை கேட்டு மகிழலாம்.

0: 9:48 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இலங்கை பக்கம் செல்ல போகின்றோம். நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனும் SLPP நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 2013 ஏபஸ் விமான கொள்முதல் விவகாரத்தோடு தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் நடைபெறுகின்றன. செப்டம்பர் 18 வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது.
1: 2027 ஆண்டளவில் இலங்கை IMF திட்டத்திலிருந்து விலகும் அப்படி என்று சொல்லி நீர்வளங்கள் பிரதியமைச்சராக இருக்கின்ற டி பி சரத் தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசு ஊழியர்களின் திறனை அதிகரிக்கும் நோக்கில் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை உயர்த்த நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திலிருந்து விலக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
0: ஆகஸ்ட் மாதத்திற்கான இலங்கை சுங்க திணைக்கள வருவாய் இலக்கினை விட 15.3% அதிகமாக பதிவாகி இருக்கின்றது. 2026 முதல் 8 மாதங்களில் சுங்க வருவாய் கடந்த ஆண்டின் இதே காலத்தில் விட கிட்டத்தட்ட 25% உயர்வடைந்திருக்கின்றது. இது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என நம்புகின்றார்கள். அதே போல் யாழ்ப்பாண மாணவர் ஒருவரும் கூட சாதனை செய்திருக்கின்றார். 2026 ஆண்டின் 5வது வகுப்பு புலமைப்பரிசில் பரீட்சையில் தமிழ் மொழி பிரிவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுரேந்தர் சபீன் 188 மதிப்பெண்களோடு முதலிடம் பெற்றிருக்கின்றார். மெல்லாகம் தங்கம்மா அப்பாக்குட்டி கனிஷ்ட வித்தியாலய மாணவரும் ஆவார் இவர்.
1: வனவள திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற வவுனியா புதுக்குளம் மற்றும் அதன் கீழான தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி துரைராச ரவிகரன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நேற்று முன்தினம் குறிப்பாக அந்த காணிகளுடைய உரிமையாளர்கள் அவர்களை சந்தித்து பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வனவள திணைக்களத்தின் பிடியில் உள்ள தமது வயல் காணிகளை விடுவிக்குமாறு அவர்கள் கதறி அழுதிருந்த ரீதியில் இந்த விடயம் தொடர்பாக இப்போது ரவிகரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த மக்களிடம் வேறு காணிகள் கிடையாது எனவும், எனவே அந்த மக்களுடைய வயல் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் வேறு இடத்தில் காணிகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்ற வனவள திணைக்களத்தால் தமக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா வடக்கு உதவி பிரதேச செயலாளரால் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
0: இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Centre, 20 Torham Place, Brighton Convention Centre, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Centre, Brighton Convention Centre, எப்பவுமே ஒரு படி மேல.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4162 4162 4162. Some condition apply.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS 416-299-1630.
6: MJS Gold House
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: For my people.
1: 10:04 20 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸாக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 5 தேதி இன்னும் ஒரு புதிய மனத்தியாளத்துக்கு உழைந்திருக்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 416824 1212, அதே போன்று மின்னஞ்சலூடாக ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் கடும் தாமதங்களோடு 401 நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே விபத்துகளும் சம்பவித்திருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது இன்னும் அவதானமாக செலுத்துங்கள். அதே போல் வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில்
1: 3% இன்று நள்ளிரவு வாகன எரிபொருள் விலை அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. 186.9% இருக்கும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உங்களுக்காக ஒரு அழகான சிந்தனையும் இன்று நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். இந்த சிந்தனை எதை பத்தினது அப்படின்னு சொன்னா, ரெண்டு விஷயங்களை பத்தி நாங்க இதுல பேசியிருக்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சந்தோஷத்தை தருது, மகிழ்ச்சியை தருது, உங்களை கொஞ்சம் ஆறுதலா வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்து எங்களை எப்படி நாங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோம்னு சொன்னா, நீங்க எது செஞ்சாலும் அதன் மூலமா ஏதாவது ஒரு பயன் பெறணும், அதாவது பணம் பெறணும், அல்லது அது வந்து உங்களுடைய மூளையை வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமா உண்டு வரணும்னு நாங்க கொஞ்சம் டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. அதுல இந்த சந்தோஷமா இருக்கிறோம்னு நாங்க டிஃபைன் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி தான் நாங்க சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் எங்களை நாங்களே. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சியை தருகுது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமோ அல்லது வீணடிக்கிற ஒரு விடயமோ கிடையாது. அது நேரத்தை வீணடிப்பது கிடையாது. சில நேரத்தில் அது சாதாரணமாக தனியாக நடப்பதாக இருக்கலாம், அல்லது கடலை பார்ப்பதாக இருக்கலாம், அல்லது மீண்டும் மீண்டும் ஒரே பாடலை கேட்பதாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களை சந்தித்து சிரிப்பதாக இருக்கலாம், எதற்கும் காரணம் இல்லாமல் மனதுக்கு பிடித்ததை செய்வதாக இருக்கலாம். இவை எல்லாமே வாழ்க்கையின் இடைவெளிகளோ நேர விரியங்களோ இல்லை, இதுதான் வாழ்க்கை. நாங்க பல நேரத்தில் வந்து நேரத்தை வந்து எப்படி அளக்கிறோம்னு சொன்னா, பணமாக அளக்கின்றோம். சரியாக எங்களுக்கு ஏதாவது பணம் வந்துச்சுன்னு சொன்னா, அதை நாங்க சரியான விதத்தில் அந்த நேரத்தை செலவிட்டிருக்கிறோம்னு சொல்றோம். அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் வந்துட்டு, அதாவது நாங்க நினைக்கிற பயன் வந்துட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட அது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா எங்களுடைய மன அமைதி, எங்களோட சந்தோஷம், அதை எதையுமே நாங்க மதிக்கிறதே கிடையாது, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லி. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன சந்தோஷம் வந்து உங்களுடைய நாளை வந்து மிகவும் அழகான நாளாக மாற்றிவிடலாம். அதே போல நிறைய பேர் நினைப்பது போல இந்த பயமும் துணிவும் இருக்குத்தானே, இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரிகள் கிடையாது, அவை வந்து இரட்டையர்கள் மாதிரி. பயம் இருக்கிற இடத்தில்தான் துணிவுக்கு ஒரு அர்த்தம் பிறக்கிறது. எதற்குமே பயம் இல்லாத ஆளுக்கு வந்து துணிச்சலுக்கான ஒரு காரணமே கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு பயம் இருக்கு, இருந்தாலும் நீங்க அதை செய்யறீங்க என்று சொன்னா அதுதான் உண்மையான துணிச்சல். அதான் கமலஹாசன் கூட சொல்லியிருப்பாரு, என்ன சொன்னீங்க, துணிச்சல் தைரியம்னா என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிகிறது.

0: சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியின் காலை காற்றலை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூரன்.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475345 4509. ஸ்கார்போரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475345 4509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210.
0: 10:13 இந்த வேளையில் நியூஷன் தருகின்ற இன்றைய நாளின் மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: வாராந்த விற்பனை வழங்கும் நியூஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரம் கூட ஏராளமான விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய இல்லங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான டென்சிலையும் தந்து கொண்டிருக்கார்கள். ஏராளமான தாயத்து பழங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்க வருகின்ற பொழுது இங்கே ரம்புட்டான் இருக்கிறது பவுன்ஸ் 3.99 அப்படி பெற்றுக்கொள்ள முடியும், பக்தாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை பச்சை இளநீர் 3.99 பத்து பீஸ் அடங்கியது 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை குறிப்பாக ஸ்ட்ராபெரி பேக்கெட் வந்து 2.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, ஓரஞ்ச் 79 சென்ஸ், பப்பா பழம் பவுன்ஸ் 1.99, அவக்காடா 3.99 ஆறு பீஸ் அடங்கியது, சின்ன ஓரஞ்ச் 1.49, ஏசின்பிஎஸ் 1.99, அதுவரை தாய் பனானா 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மினி வாட்டர்மெலன் 3.99 பெரிய பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பலாப்பழம் பவுண்ட் 1.49 முழுமையாக பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பல வகைகளை நீங்கள் விஷயமாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதுபோல மீன் சந்தையிலே ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. சீலா பவுன் 6.99, மஞ்சள் பாறை 6.99, கிரிமீன் 5.99 பவுண்ட், அதுபோல சூடு மீன் பவுன் 3.99, ஸ்லைஸ் கொடுவா பவுண்ட் 8.99, ப்ளூ ஃபிஷ் பவுன் 5.99, சீம்பிரீம் 8.99, திருக்கை பவுன் 4.99, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது 21 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சிக்கன் பிரஸ்ட் 7.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ள முடியும். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் லேக் 2.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஸ்ரீம் பவுன் 4.99, கடமாய் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் ஸ்லோன் நண்டு பவுண்ட் 10.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆட்ரஜி 10.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல போக் பவுண்ட் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பாபிக்கு சிக்கன் லேக் வந்து 4.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கலாம். சிக்கன் லிவர் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் என்று சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பூமரக்கன்றுகளை கூட நீங்க எப்பொழுதும் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மிஸ்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் 8 கிலோ 14.99, அதுபோல முழு உளுந்து 8 பவுண்ட்ஸ் 9.99, அதுபோல மைசூர் பிறப்பு 8 பவுண்ட்ஸ் 6.99 நீங்க பெற்றுக்கலாம். டெல்மே சோயா 5 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பசுமது ரைஸ் 10 பவுண்ட்ஸ் 12.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மேங்கோ ஜூஸ் 1.99 பெற்றுக்கொள்ளலாம், அல்லது 3 பெறுகின்ற பொழுது $5 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல டெட்லி டீ பாக்ஸ் வந்து 14.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு ஏராளமான மளிகை பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பசுமையான மரக்கறிகளை கூட இந்த வாரம் விசேடமாக வருகின்ற பொழுது நீங்க நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கொடன் பிச் அந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான விற்பனைகளை வழங்குகின்றார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
4: லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 அவர் கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 6472-2564. Legacy Learning Hub.ca.
5: East FM 102.7 Kirtale. East FM 102.7.

0: 10:28 26° C 26° C ஆக உடனப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது உலக விடயங்கள் சிலவற்றை பேச இருக்கின்றோம். இதில் முக்கியமான ஒரு செய்தி, இந்த புதிய உலக வரைபடத்துக்கு 164 நாடுகள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு நாடு வந்து அதுக்கு முக்கியமான ஒரு நாடு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த நாடு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அமெரிக்கா.
1: சந்தேகமே இல்லை. இதே ஒருவேளை 184 நாடு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா அந்த நாடு சப்போர்ட் பண்ணும்.
0: ஆமாம், நிச்சயமாக. இந்த அமெரிக்கா இதற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் விலகி இருக்கின்றன. புதிய வரைபடம் வந்து உலகின் வரைபட பிரதித்துவத்தின் துல்லியத்தை மேம்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 1569 பிளமிஷ் வரைபடவியலாளர் தான் இந்த கடல்சார் பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மேக்கட்டேல் வரைபடத்துக்கு பதிலாக இந்த புதிய வரைபடத்தை பயன்படுத்துமாறு ஐநா உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த புதிய வரைபடத்துக்கு தான் இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது.
1: இதுலயாம் அவங்க சொல்றாங்க, ஆப்பிரிக்கா இருக்கு தானே, இப்ப எங்கள்கிட்ட இப்ப இருக்கிற மேப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவும் கிரீன்லாண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல வந்து இருக்கும். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, ஆப்பிரிக்கா வந்து கிரீன்லாண்டை விட கிட்டத்தட்ட 14 மடங்கு வந்து பெரியது. ஆனா எங்களுக்கு அந்த மேப்ப பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது தெரிவது கிடையாது. இந்த பூமத்திய ரேகையில இருந்து தூரத்துல என்னென்ன நாடுகள் இருக்கோ, அதாவது கனடாவாக இருக்கலாம், கிரீன்லாண்டாக இருக்கலாம், எல்லாவற்றையும் வந்து எல்லாம் பெரிய நாடுகள் தான். ஆனா இருந்தாலும் அவங்க உண்மையா என்ன சைஸ்ல இருக்கிறாங்களோ அதை விட ரொம்ப பெருசா காட்டுறதும், பெரிய பெரிய கண்டங்களான ஆசியா ஆப்பிரிக்கா போன்றவற்றை சின்ன விஷயமா காட்டுறதும் வந்து தவறாக இருக்கிறது என்றதான் இதனுடைய முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. 400 ஆண்டுகளாக தவறான உலக வரைபடம் தான் பயன்படுத்தப்படுகின்றது என்று ஆப்பிரிக்க நாடுகள் கூட சொல்லியிருந்தன. இந்நிலையில் இந்தியாவின் மிகப்பெரிய ரசாயன நிறுவனமான டாடா கெமிக்கல்ஸ் கென்யாவில் இருந்து வெளியேற வேண்டும் என அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார். கென்யாவில் அந்த நிறுவனம் இயங்குவதால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என அதிபர் வில்லியம் ரூட்டோ கூறியிருக்கின்றார். நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு வேறு முதலீட்டாளர்கள் பொறுப்பேற்பார்கள் என்றும் அதிபர் சொல்லியிருக்கின்றார். அரசாங்கத்தின் முடிவை மதிப்பதாக டாடா கெமிக்கல்ஸ் சொல்லியிருக்கின்றது. டாடா நிறுவனம் சோடா ஆஷ் என்ற ரசாயனத்தை கென்யாவில் தயாரித்து இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, மத்திய கிழக்கு ஆகிய வட்டாரங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. கிட்டத்தட்ட 350,000 அதிகமான டன் சோடா ஆஷ் ரசாயனத்தை டாடா தயாரிக்கின்றது. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே பெரிய சோடா ஆஷ் தயாரிப்பாளர் டாடா நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய இந்த மோதல் வந்து குறிப்பாக இப்போது இன்னொரு கட்டத்தை எட்டியிருக்கின்றது. ஈரானுடைய கச்சா எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. வளைகுடாவில் மறுபடியும் ஒரு பதற்ற நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இன்று அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இந்த ஈரானின் கார்க் தீவில் நிறுத்தப்பட்டிருந்த எண்ணெய் கப்பல் மீது 4 ஏவுகணைகள் மூலம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த உயிருப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கார்க் தீவில் இருந்து நடைபெறும் நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பதற்றத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது.
1: ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைஞ்சிருங்க. இரவு 9 மணி வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம்.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடல் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. scHC.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KMBusiness.ca.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
7: 416-461-6401.
4: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி.

0: மார்னிங்சைட் நிசான் 898 மில்னர் அவென்யூ ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
1: Weekend East FM 102.7. It's cool.

0: 10:42 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நியூ ஓஷன் தரும் தகவல்களை இப்பொழுது அறிய இருக்கின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் மெயின் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 6.99, மஞ்சள் பாறை பவுன் 6.99, கீரி மீன் 5.99, சூடு மீன் பவுன் 3.99, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 8.99 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல ப்ளூ ஃபிஷ் பவுன் 5.99, சீம்பிரியும் 8.99, திருக்கை 4.99 பவுண்டாக பெற்றுக் கொள்ள முடியும். கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ஊர்கோழி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். பிரியாணி சிக்கன் 13.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுண்ட் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் நண்டு சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுண்ட் 10.99, ஆட்ரேஜ் பவுண்ட் 10.99, போக் பவுண்ட் 3.99, பாபிக்கு சிக்கன் லெக் பந்து 4.99, சிக்கன் லிவர் 3.49 பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தும் தருகின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது பசுமையான மரக்கறிகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது தக்காளி பழம் 79 சென்ட்ஸுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல கத்தரிக்காய் பவுன் 1.49, கோவா 99 சென்ட்ஸ், இதுவரை எட்டு தேசிக்காய் 1.99, மஞ்சள் தேசிக்காய் 6.99 நீங்க பெற்றுக்கலாம். வாழைப்பூ பவுன் 1.99, பாவக்காய் 2.99 பவுண்ட், புடலங்காய் 2.99, லீக் கொலாட்காட்டு 2.99, கேல்காட்டை 1.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, பீன்ஸ் பவுன் 1.99, பூசணிக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் 6.99 பெற்றுக்கலாம். 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுண்ட்ஸ் ரெட் ஓனியன் 7.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, ஜிஞ்சர் பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் 14.99, 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 9.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நீங்கள் 8 பவுண்ட்ஸ் 8 இட்லி அரிசி 10.99, 5 சோயா மீட் 3.99, 10 பவுண்ட் பசுமை ரைஸ் 12.99, அதுவரை மேங்கோ ஜூஸ் 1.99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது $5 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை எம்டி பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் வந்து 3.49, 3 சமபோசா 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் சொல்லி அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும். தாயகத்து பழங்களுக்கான ஒரு சேலை கூட தந்துகொண்டிருக்கார்கள். வெளியே டெண்டமைக்கப்பட்டு ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. ஸ்ட்ராபெரி 2.99 பேக்கெட், கோவாத் 3.99, ஆரஞ்சு 79 சென்ட், பப்பா பழம் 1.99, அவகோடா பேக் வந்து 3.99 பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை குறிப்பாக ஏசியன் பிஎஸ் 1.99, தாய் பனானா 1.99 பெற்றுக்கலாம், மினி வாட்டர்மலன் 3.99, பெரியது 5.99 நீங்க பெற்றுக்கலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்றப்படுது 1.49, பச்சை இளநீர் 3.99, பாக்ஸாக பெறுகின்றப்படுது 10 பீஸ் அடங்கியது $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரமடான் 3.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஏராளமான தாயகத்து பழங்களை கூட விசேடமாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். கனடா மற்றும் அமெரிக்கா 2 நாடுகளுக்கும் நன்மை தரக்கூடிய புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கனடா தயாராக இருப்பதாக பிரதமர் மார்க் கானி தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய டாரிஃப் பிரச்சினைகளுக்கு மத்தியில் நிலையான ஒப்பந்தம் ஒன்று தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதேபோல் அமெரிக்க ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுடன் ஆன்டி ட்ரஸ்ட் பிரிவு கனடாவுடனான சில ஒத்துழைப்புகளை நிறுத்த உத்தரவிடப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அமெரிக்க நீதித்துறை இதனை மறுத்து சில சந்திப்புகள் மாத்திரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது.
2: இதேவேளை நனூஸ் சேவையினுடைய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த கனடாவினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக, அல்லது இந்த கனடா வந்து அமெரிக்காவினுடைய ஒப்பந்தத்தை வந்து நிராகரித்தது தொடர்பான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதில் 79% வந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவை பொறுத்தவரையில் கனடா செய்த விடயத்துக்கு வந்து ஆதரவாக கனடியர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த டீல் தொடர்பாக 4/3 கனடியர்கள் வந்து கனடாவினுடைய விடயம் அல்லது கனடா கையாண்ட முறையை வந்து வரவேற்றிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.
0: அதேபோல் ஒன்டாரியோ புயலுக்கு பின்னர் தெற்கு ஒன்டாரியோவில் கடும் இடியோடு ஒரு மழை ஒன்று பெய்தது நிறைய பேருக்கு தெரிவித்திருக்கும். இதனால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பிகளும் சேதமடைந்திருக்கின்றன. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியிருந்தது. மின் விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணிகளும் நிர்மாண பணிகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன.

0: 10:50 21°C 26°C ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாடலோடு நாங்களும் விடைபெறுகிற நேரம் வந்திருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் நிபாஜினி காட்சியில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: வாஹினி சிவபாரசுந்தரம்
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: weekend vibration.
1: Vibration. East FM 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9086-516-908-5656.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
0: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே.
3: நன்றி சஞ்சீவன், நன்றி பாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் நிபாஜினி.
4: காலை வணக்கம் அபர்ணா. எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அதே போல் நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
3: சரி, இந்த லாங் வீக்கெண்டுக்கு எங்கேயுமே போயில்லையா நிபாஜினி?
4: வந்திருக்கிறோமே,
3: ஈஸ்டர் வந்திருக்கீங்க. அதே ஒரு பெரிய விசிட், அதே ஒரு டூர் அப்படின்றீங்க.
4: பெரிய டூர், அது மாதிரி லேபர் டே சொல்லி இருக்காங்க. லேபர் டே லாங் வீக்கெண்ட், அதனால நாங்க லேபர் டே கொண்டாடுறதுக்கு ஈஸ்டர் வந்தே ஆகணும்.
3: வந்தே ஆகணும். என்ன ஒரு தொழிலாளி, இதை வந்து வெளியில எங்க முகாமையாளர் கூட கேட்டுக்கொண்டிருப்பார்.
4: கேட்கணும் நாங்க சொல்றோம்.
3: பெரிய பாராட்டம் உங்களுக்காக, அவர் கட்டாயமா தருவார் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் இது ஒரு நம்பிக்கை தான்.
4: நம்பிக்கை,
3: சரி, நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக வானம் நமதே இருக்கின்றது.
4: தொடர்ந்து நீங்கள் eastfm.ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTokல் eastfm தமிழ், YouTubeல் eastfm 102.7. eastfm தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் eastfm 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் உடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
3: டொரண்டோவினுடைய காலநிலை மறுமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது என்ன காலநிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்பதான் அது சுத்தி கொண்டே
4: இருக்கிறது,
3: 21 degrees Celsius ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உணர்நிலையை பொறுத்தவரை 23 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைய இல்ல நிபாஜினி, அதிகரிக்க போகிறது. 3% அதிகரிக்க போகிறது அப்படின்றும் சொல்லியிருக்காங்க.
4: அதுதான் இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு, இந்த 3% அதிகரிக்க போறேன்னு கவலையான விஷயத்த சொல்லிட்டீங்களே, இப்படியா ஒரு வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா, இல்ல இல்ல, அதுக்காக தான் நம்பிக்கை தரும் விஷயங்களோட இன்னொரு
3: விஷயம் இருக்கிறது. ஏனென்றா உலகத்துல பாத்தீங்கன்னா நிபாஜினி, ஏராளமான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவற்றை வந்து வெளிக்கொண்டு வருவது அப்படி என்பது மிக, அதை நாங்கள் படிப்பது பார்ப்பது எல்லாம் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது, அரிதாக இருக்கிறது. அதை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியா தான், அந்த வேலையைத்தான் நாங்க வந்து இறங்கி செய்து
4: செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்து இப்படி எல்லாம் நம்பிக்கை தரும் விஷயம் இருக்கா என்னன்னு நீங்க யோசிக்கிற மாதிரி, நம்ம 2 மனத்தியாளங்களுக்கு
3: கன்னத்துல கை வச்சு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு
4: ஓவர் பில்டப் கொடுத்துட்டே இருக்கோம். அவர்னா மாறி மாறி
3: சில நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது மின்சார கனவு திரைப்பட பாடல்.

0: நேரம் காலை 11:10 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் வானம் நம்பி நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்துல வந்து எங்களை தவிர எங்க ரெண்டு பேரையும் தாண்டி இன்னும் ஏராளமான நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து
1: பதிவு செஞ்சிட்டீங்க.
0: பதிவு செய்தாச்சு, அது எப்போ பதிவு செய்தாச்சு? நிகழ்ச்சி ஆரம்பித்த நேரத்துல இருந்தே நாங்கள் பதிவு செய்துட்டோம். ஓ, அப்ப அப்படி நல்ல மனிதர்கள் இன்னுமே இருக்கிறாங்க அப்படின்றத கொண்டு வர ஒரு நிகழ்ச்சியா தான் வானம் நம்பி இருக்கிறது. ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? ஒரு ஏதாவது
1: இன்னும் கருத்து சொல்லலாமண்டா, இன்னும் ஒரு நம்பிக்கையை தர விஷயம்டா, இந்த லாங் வீக்கெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலநிலையும் நல்லா இருக்கு பாத்தீங்களா அபர்ணா. இவ்வளவு நாளா தொடர்ந்து இந்த வீக்கெண்ட் வந்தாலே மழை மழையா வந்து கொண்டு இருந்துச்சு. என்னடா வீக்கெண்டுக்கு மழையே என்ற ஒரு கவலை ஒன்று இருந்துச்சு.
0: புதன்கிழமை வர படிச்சது
1: எங்கடா இருக்க முன்ன மாதிரி இருந்துச்சு. காலையில் எழுப்பி என்னடா பனிமூட்டமா இருக்கே என்ன மாதிரி தான் எழும்பி காலமே ஆரம்பிச்சோம். சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல வெதரா வரே இருக்கு. அதுவே ஒரு நம்பிக்கை தர விஷயமா தானே இருக்கு.
0: நிச்சயமா அந்த புதன்கிழமை நீங்க வேலையை போனீங்களா, லீவ் எடுத்தீங்களா, போனீங்களா? இல்ல,
1: அது தொழிலாளர், அது கட்டாயம் செஞ்சு.
0: தொழிலாளர் தினத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கட்டாயம் அவசியம் தானே. நீ
1: பாஜனி ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம் புதிய கான்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அலையுங்கள் ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் 416-788-4283. ஒன் பெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் $305,000, ஒன் பெட் பிளஸ் 10 ஸ்டார்டிங் ஃப்ரம் $365,000, டூ பெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் $435,000. இந்த கான்டோவில் யூனிட் ஒன்றினை சன்சீபனிடம் வாங்கும் பொழுது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், க்ளோசிங் இன் 2-4 மந்த்ஸ், இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ சென்டானியல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 401 மிக அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியல் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் தொடர்புகளுக்கு 416-788-4283, 416-788-4283.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426 ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காபரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
8: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
7: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட்
10: எஃப்எம் ஷகலக பேபி, ஷகலக பேபி.

0: அடியோஸ் அமிகோ.
1: நீங்களா அவர் நான் சொன்னீங்க அது
2: இல்ல நான் சொல்லல. ஆனா இந்த குரல் மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு இனிமையா இருந்துச்சு.
1: என்ன ராத்திரி அடியோஸ் எல்லாம் சொல்றீங்க நான் பார்த்துட்டு
2: இருந்தேன். சரி அப்ப இனிமையா இருந்துச்சு அப்படின்றீங்க.
1: நிச்சயமா 11:26 வீக்கெண்ட் இஸ்டெஃபெமில் வானம் நம்மதே ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
2: இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் நியோஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்க மீன் சந்தையில் வருகின்ற பொழுது விசேடமாக சீலா பவுண்ட் 6.99, மஞ்சள் பாறை பவுண்ட் 6.99, கீரி மீன் பவுண்ட் 5.99, சூடு மீன் பவுண்ட் 3.99, ஸ்லைஸ் கொடுவா பவுண்ட் 8.99, ப்ளூ ஃபிஷ் பவுண்ட் 5.99, சீம் பிரீம் பவுண்ட் 8.99, திருக்கு மீன் பவுண்ட் 4.99, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ஊர்கோழி 7.99, 3.21 நீங்க பெறுக்கலாம். பிரியாணி சிக்கன் 13.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, ரால் பவுண்ட் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு 10.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கலாம். ஆட்டிறைச்சி பவுண்ட் 10.99, போக் பவுண்ட் 3.99, பாபிக்கு சிக்கன் லெக் வந்து பவுண்ட் 4.99, சிக்கன் லிவர் 3.49 நீங்க பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மெரினேட் செய்திருந்தார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கலாம். தக்காளி பழம் 79 சென்ட்ஸ், கத்தரிக்காய் பவுன் 1.49, கோவா 99 சென்ட்ஸ், எட்டு தேசிக்காய் 1.99, 6 மஞ்சள் தேசிக்காய் 1.99, வாழைப்பூ பவுன் 1.99, பாமக்காய் பவுன் 2.99, புடலங்காய் பவுன் 2.99, லீஃப் கலாட்காட்டு 2.99, கேல்காட்டு 1.99, ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, பீன்ஸ் பவுன் 3.99, பூசணிக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் 6.99, 10 பவுன்ஸ், ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுன்ஸ், ரெட் ஓனியன் 7.99, 10 பவுன்ஸ், உருளைக்கிழங்கு 4.99, ஜிஞ்சர் பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என் விராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் 14.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மைசூர்பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 10.99, 5 சோயா மீட் வந்து 3.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பெறுகின்ற பொழுது 5 டாலர் நீங்க பெற்றுக்கலாம். டென் பேஷி 2.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, எம்டி பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் 500 கிராம் 3.49, 3 சமோசா 4.99 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென் சேல் இங்கே வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு இந்த பல சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரேஞ்ச் 79 சென்ட்ஸ், சின்ன ஒரேஞ்ச் 1.49, ஸ்ட்ராபெரி பேக்கெட் 2.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, அவகாடோ பேக் 3.99, ஏசியன் பிஎஸ் 1.99, தாய் பனானா 1.99, வாட்டர்மெலன் 5.99, ஆப்பிள் 1.99, ரம்புட்டான் 3.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் 1.49, பச்சை இளநீர் 3.99, 10 பாக்ஸ் அடங்கிய இளநீர் வந்து $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இனி ஏராளமான பழங்களை கூட நேரடி நேரடியாக வரலாம். டாப்ஸ் கார்டன் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: நேரம் காலை 11:32 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லியிருந்தோம். முதலாவது நம்பிக்கை தருகின்ற விஷயம், இது அமெரிக்காவில் அரிசோனாவில் இடம்பெறுகின்ற ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு வசதிக்கேற்ப அவர்களுடைய வசதிக்கேற்ப வாடிக்கையாளர்களின் வசதிக்கேற்ப கார்களை வந்து திருத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்களாம். ஒரு நாள் மைக்கேல் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் வேனில் அழைத்து கொண்டு குடும்பமாக எங்கேயோ வெளியில் செல்லும் சந்தர்ப்பத்தில், வந்து கோடை காலத்தில் வெளியில் செல்லும் சந்தர்ப்பத்தில் அவருடைய வேனில் இருக்கின்ற ஏர் கண்டிஷன் வந்து திடீரென்று வேலை செய்யாம போய்விட்டது. இதனால் அந்த 3 சிறு பிள்ளைகளும் தொடர்ச்சியாக பின்னுக்கு இருந்து அழுது கொண்டே இருந்திருக்கிறார்களாம். பக்கத்தில் திருத்துவதற்கு எந்த மெக்கானிக் ஷப்பும் வந்து இவருடைய கண்ணுக்கு படவில்லை. இதனால வந்து மைக்கேல் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இருக்கின்றார். அப்ப மைக்கேல் ஒரு முடிவுக்கு வந்தாராம். அந்த நேரம் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் நிபாஜன். சரியா, சில நேரத்துல வந்து இந்த மாதிரியான நேரத்துல தான் நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு வந்து எடுப்போம். என்ன
1: நல்ல முடிவாகவும் இருக்கும்,
0: நல்ல முடிவாகவும் இருக்கும். வழக்கமாக கார் பழுத்து பார்க்கும் இந்த மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்து செல்ல வசதி இல்லாத குடும்பங்களுக்கு தனது ஓய்வு நேரத்தை இவர்களுடைய கார்களை சரி செய்வதற்கு அவர் செலவிட வேண்டும் அப்படி என்ற ஒரு தீர்க்கமான முடிவை வந்து அவர் எடுத்திருக்கிறாராம். ஏனென்றால் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏர் கண்டிஷன் வேலை செய்யாததால் மைக்கேல் வந்து இந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து தன்னுடைய காரை வந்து கொண்டு போயிருக்கிறார். அங்கே கொண்டு போன பொழுது அவர் பார்த்தாராம் எல்லாம் சொல்லி, இதுக்கு எவ்வளவு காசு செலவாகும், எவ்வளவு தொகை வரும் அப்படின்னு கேட்ட பொழுது 4,000 US dollars அப்படி என்று அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். அதுவும் என்ன, இந்த ஏர் கண்டிஷனை வந்து மாற்றுவதற்கு. இது வந்து ஒரு சாதாரணமான குடும்பம், அதாவது 3 சிறு பிள்ளைகளை வைத்திருக்கின்ற ஒரு குடும்ப ஒரு உறுப்பினருக்கு வந்து அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கிறது. இது சாத்தியமில்லை அப்படி என்பதை வந்து அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் உடனே வந்து தானே அந்த விடயத்தை வந்து சமாளிக்க முடிவும் செய்திருக்கிறாராம். இதனால வந்து அவர் கருவிகளையும் அதுக்கு தேவையான கருவிகள் உதிரி பாகங்களை வாங்கி யூடியூப்ல வந்து பார்த்து பார்த்து அந்த பயிற்சி காணொலிகள் இருக்கிறத அதை வந்து அவர்

0: ஒரு மனிதநேய சேவையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது. பணம் செலுத்த முடியாதவர்களிடம் கூட அவர்களால் முடிந்த அளவு நன்கொடை பெற்றுக்கொண்டு அந்த கார்களை சரி செய்து கொடுக்கிறார் மைக்கேல் என்பவர். அதுதான் அதுக்காக ஒரு லாப நோக்கற்ற ஒரு கராஜ் ஒரு அமைப்பையும் தொடங்கியிருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அவருடைய மகன் மேத்யூவையும் சிறு வயதிலிருந்து 8 வயதிலிருந்தே இந்த பணியில் வந்து சேர்ந்துதான் செய்து கொண்டிருக்கிறார். அப்பாவும் மகனும் சேர்ந்து தந்தையுடன் இணைந்து இந்த சேவையில் ஈடுபட்டு வருகிறார் மகன் மேத்யூ. இதன் மூலம் அவர் கார் பழுது பார்க்கும் தொழிலை மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அந்த உதவும் மனப்பான்மையையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார். பணம் இல்லாத காரணத்தால் ஒரு குடும்பத்தின் அத்தியாவசிய பயணம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த தந்தையும் மகனும் சேர்ந்து இருவரும் தங்களுடைய திறமையை சமூக நலனுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது மகனுக்கு 16 வயது, கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். எனவே நம்மிடம் இருக்கும் அந்த திறமையை வந்து சிறிதாக இருந்தாலும் கூட அதை வந்து எப்படி மற்றவர்களுக்கு உதவி பயன்படுத்த வேண்டும் என்பதை வந்து
1: அமெரிக்காவை
0: குறிப்பா சொல்றதுக்கு என்ன காரணம்?
1: அடுத்த பாடல் தென்காசி பட்டின திரைப்பட பாடல்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 647-891-0742.
0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.

0: நேரம் காலை 11:48 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த பகுதியில் நியூஷன் தரம் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியோஷன் சுபமார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 6.99, மஞ்சள் பாறை பவுன் 6.99, கீழ் மீன் 5.99, சூடு மீன் 3.99, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 8.99, ப்ளூ பிஷ் பவுன் 5.99, சீம்பிரீம் பவுன் 8.99, திருக்கை பவுன் 4.99, கிங் பிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ஊர்கோழி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 21 பெறுகலாம். பிரியாணி சிக்கன் 13.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் ரோன் நண்டு 10.99, ஆட்ரச்சி பவுண்ட் 10.99, போக் பவுண்ட் 3.99, பாபிக்கு சிக்கன் லேக் வந்து 4.99, சிக்கன் லிவர் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பசுமையான மரக்கறிகளை நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் 79 சென்ட்ஸ், கத்திரிக்காய் பவுண்ட் 1.49, கோவா 99 சென்ட்ஸ், 8 தேசிக்காய் 1.99, 6 மஞ்சள் தேசிக்காய் 1.99, வாழைப்பூ பவுண்ட் 1.99, பாவக்காய் பவுண்ட் 2.99, புடலங்காய் பவுண்ட் 2.99, லீக் பலாட்காட்டி 2.99, கேல்காட்டு 1.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, பீன்ஸ் பவுண்ட் 1.99, பூசணிக்காய் பவுண்ட் 1.49, முருங்கைக்காய் 6.99 நீங்க பெற்றுக்கலாம். 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுண்ட்ஸ் ரெட் ஓனியன் 7.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, ஜிஞ்சர் பவுண்ட் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல ஏராளமான மளிகைப் பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபால் ரைஸ் 14.99, 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுண்ட்ஸ் இட்லி அரிசி 10.99, 5 சோயாமீட் 3.99, 10 பவுண்ட் பசுமை ரைஸ் 12.99, மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பெறுகின்ற பொழுது $5, டென்பேஷி 2.99, 750 மில்லி நன்னெண்ணெய் 7.99, எம்டி பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் 500 கிராம் 3.49 நீங்க பெறுக்கலாம். 3 சமபோசா 4.99 நீங்க பெறிக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஏராளமான பல வகையில பெற்றுக்கொள்ளலாம். ஒரேஞ்ச் 79 சென்ட்ஸ், இன்னும் ஒரேஞ்ச் 1.49, ஸ்ட்ராபெரி பேக்கெட்டோ 2.99, கொய்யா பழ பாக்ஸ் வந்து 3.99, அவக்கோடா பேக் 3.99, ஏசியன்பிஎஸ் 1.99, தாய் பேரானா 1.99, வாட்டர்மெலன் 5.99, ஆப்பிள் 1.99, ரம்புட்டான் பவுன் 3.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பலப்பழம் பவுண்ட்ஸ் 1.49 முழுமையாக பெறுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பல வகையில கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350, சியோன்டாக்ஸ்.ca.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
4: சிகரம்
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
6: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வச்சு பானையில ஊற வச்சு வானலில் ரப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும்.

0: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே.
1: நேரம் நண்பகல் 12:07 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் வானம் நமதே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒருமுறை பார்த்துள்ளோம். டொரண்டோவில் 23 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 26 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% அதிகரிக்கப் போகின்றது.
1: தொடர்ந்து நீங்களும் eastfm.ca உடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சலுடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்ந்து நீங்களும் வானம் நமதே நிகழ்ச்சியோடு 1 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நம்பிக்கையை தரும் நல்ல விஷயங்களை நாங்களும் எடுத்து வர காத்திருக்கின்றோம். ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் தொடர்புகளுக்கு 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் Unit 210.
2: அது மட்டுமல்லாமல் டொரண்டோவில் ஏர்ஷோ கூட இன்றைய நாள், நாளைய நாள் மற்றும் திங்கட்கிழமை இடம்பெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்று மதியம் 12 மணிக்கு இந்த ஏர்ஷோ ஆரம்பித்திருக்கிறது. 3 நாட்கள் வரை இடம்பெறும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனப்படியால் இந்த லாங் வீக்கெண்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு இந்த ஏர்ஷோவை சென்று பார்வையிட வேண்டும் அப்படி என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக சென்று பார்வையிடலாம் என்று சொல்லிக்கொண்டு, எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் இப்பொழுது இடம்பெறுகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்ற இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் இருக்கின்றன. 80 Finchdene Square, Finch and Finchdene Sandipal, Everest Furniture வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: நேரம் நண்பர்கள், 12:15 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த பகுதியில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 6.99, மஞ்சள் பாறை பவுன் 6.99, கீரிமீன் பவுன் 5.99, சூடு மீன் பவுன் 3.99, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 8.99, ப்ளூ ஃபிஷ் பவுன் 5.99, சீம்பிரீம் பவுன் 8.99, திருக்கை பவுன் 4.99, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, மோர்கோழி 7.99, மோரே பெறுகின்ற பொழுது 21 நீங்கள் பெறுக்கலாம். பிரியாணி சிக்கன் 13.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, ஃப்ரெஷ் ரோன் நண்டு 10.99, ஆட்ரைச் பவுன் 10.99, போக் பவுன் 3.99, பாபிக்கு சிக்கன் லெக் 4.99, சிக்கன் லிவர் 3.49 நீங்க பெற்றுக்கலாம். எனவே ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் இரண்டாக நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறி இந்த வாரம் குறிப்பாக தக்காளி பணம் 79 சென்ட்ஸ், அதே விலை கத்திரிக்காய் பவுன் 1.49, கோவா 1.99 சென்ட்ஸ், எட்டு தேசிக்காய் 1.99, 6 மஞ்சள் தேசிக்காய் 1.99, வாழைப்பூ பவுன் 1.99, பாவக்காய் 2.99, புடலங்காய் 2.99, லீக் கலாட்காட்டு 2.99, கேல்காட்டு 1.99, ராசவள்ளி கிழங்கு 3.99 நீங்க பெற்றுக்கலாம். இதே விலை பீன்ஸ் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். புதனைக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 7.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, ஜிஞ்சர் 2.99 நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் மட்டிக்குள்ள மிஸ்டர் குடாஸ் பாபால் ரைஸ் 14.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 10.99, 5 சோயா மீட் 3.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, அதுபோல மேங்கோ ஜூஸ் 1.99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது 5 நீங்க பெற்றுக்கலாம். டென் பிஷ் 2.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, எம்டி பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் 500 கிராம் 3.49, 3 சமபோசா 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பல வகையில் குறிப்பாக நீங்கள் ஆரஞ்ச் 77 சென்ட்ஸ், இன்னும் ஆரஞ்ச் 1.49, ஸ்ட்ராபெரி பேக்கெட் 2.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, அவகாடோ பேக் 3.99, ஏசியன் பிஎஸ் 1.99, தாய் பனானா பவுன் 1.99, வாட்டர்மெலன் 5.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆப்பிள் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ரம்புட்டான் பவுன் 3.99, பொக்காக பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் பவுன் 1.49 முழுமையாக பெறுகின்ற பொழுது பச்சை இளநீர் 3.99, 10 பாக்ஸ் அடங்கியது $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பிஞ்சாந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான பொருட்களை நீங்க பெற்றுக்கலாம். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். சமையல உபகரணங்கள், மட்பாண்ட சமையல உபகரணங்கள் சொல்லி என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். வழியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பிஞ்சாந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களுக்கு வந்திருக்கிறது.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் இருந்து வெளியேறிய கனேடிய பிரதமர் மார்க் கானியின் முடிவுக்கு 85% கனேடிய மக்கள் ஏதாவது ஒரு வகையிலாவது ஆதரவளிப்பதாக புதிய நானோஸ் கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் முன்னப்பொழுதும் இல்லாத அளவில் 80% கனேடிய மக்கள் அமெரிக்கா மீதான பதில் வரி விதிப்புகளுக்கும் இக்கருத்துக்கணிப்பில் ஆதரவளித்துள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 19 இடங்களில் சோதனைகள் நடைபெற்றுள்ளன. முன்னைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையில் இடம்பெற்ற 1020 கோடி ரூபாய்கள் ஊழல் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை முன்னாள் அமைச்சர் கே என் நேரு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சாடியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கான விமான கொள்வனவில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருந்தார்.
2: புது ரூல்ஸ் வரப்போறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்க்கு N4 நோட்டீஸ் தரீங்க ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்னு நீங்க தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 டேஸா இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியா லேட்டா தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்லை அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்டை லேட்டா பே பண்றாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேன்னா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்ன்னுட்டு பார்த்தீங்களான்னா N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்லை 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
3: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: பாய்.
1: நேரம் நண்பர்கள், 12:37 நிமிடம் ஆகியிருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயம், இது உண்மையிலேயே வந்து பலருடைய மனதை வந்து அப்படியே தொடுற ஒரு விஷயமா தான் இருக்கிறது. இது வந்து அமெரிக்கால தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அமெரிக்காவில் பிராங்ஸ் என்கின்ற இடத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஒரு ஹாட் மீல் அல்லாவிட்டால் ஒரு நேர உணவு ஒருவருடைய பசியை ஆற்றும் வல்லமை கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த உணவோடு சேர்த்து வெளிப்படும் அன்பு இருக்கிறது தானே, அது வந்து மனதுல வந்து ஆழமாக பதிகின்ற ஒரு விடயமாக மாறும் என்ன பாஜினி? அவ்வாறான ஒரு சம்பவம் அமெரிக்காவின் பிராங்ஸில் இருக்கின்ற டி ரொமானோ பிட்சா ஸ்டோரில் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. அன்று ஒரு எளிமையான பெண் காபேஜ் பின்னில் இருந்து மியூதி பிட்சாவை எடுத்து சாப்பிடுவதை தி ரொமானோ பிட்சா ஸ்டோரினுடைய உரிமையாளர் ரொமானோ வந்து கண்டிருக்கின்றார். உடனே கண்டிட்டு அப்படியே செல்லாமல், விலகி செல்லாமல் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றார், அவர் அதை பார்த்த உடனேயே அவருடைய மனதில் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக உருவெடுத்திருக்கின்றது. உடனே அந்த பெண்ணை அழைத்து, வாங்க உள்ளுக்குள்ள வாங்க, இந்த இதுதான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் தான், நீங்கள் உள்ளுக்க வாங்க அப்படி என்று அவரை அழைத்து கொண்டு உள்ளுக்குள்ளே போயிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு வந்து சுடச்சுட பிட்சா ஸ்லைஸ் ஒன்றை உண்ணுவதற்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றாராம். உடனே அந்த பெண்ணின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கின்றது. அவர் சொல்லியிருக்கிறார், இதுல வந்து வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் பசிக்கிறது அப்படி என்று குப்பையில் இருந்து மிச்சமான பிட்சாவை எடுத்து சாப்பிடுவதை வந்து நான் விரும்பவில்லை. நீங்க பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு இலவசமாக ஒரு பிட்சா ஸ்லைஸை தருகின்றேன் அப்படி என்று ரொமானோ வந்து மிகவும் அன்போடு வந்து அந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்கின்றார்.
2: இந்த சம்பவம் வந்து அவரது மனதை மிகவும் பாதித்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இனிமேல் பசியால் யாரும் குப்பை தொட்டியில் உணவு தேட வேண்டிய நிலை வரக்கூடாது என்ற ஒரு முடிவை செய்திருக்கிறார். அதுக்கு என்ன செய்திருக்கிறார்ன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கடைக்கு வெளியிலே ஒரு சிறிய ஒரு போர்டு அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்திருக்கின்றார். அதுல எழுதியிருக்கிறார், உங்களுக்கு பசியாக இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது அங்கு பசியுடன் வரும் யாரு பசியோடு வந்தாலுமே இலவசமாக ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீட்சாவும் தண்ணீரும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த கடையின் ஒரு இதாக இருக்கின்றது. இந்த செய்தி பரவியதும் நாடு முழுவதும் இருந்து பலர் டேனியலை தொடர்பு கொண்டு ஏழைகளுக்கு வழங்கப்படும் இந்த பீட்சாவுக்கான செலவை தாங்களே ஏற்க முன் வந்திருக்கிறார்களாம். ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா தொடங்கிய இந்த சிறிய அன்பான ஒரு செயல் இப்பொழுது ஒரு சமூகத்தின் ஒரு மனிதநேய முயற்சியாக மாறியிருக்கிறது.
1: பாத்தீங்களா, அதுலயும் வந்து அந்த நீங்க சொன்னீங்க ஒரு போஸ்ட் வந்து கடைக்கு முன்னுக்கு வந்து போட்டிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த மாதிரி இந்த ட்ராஷ்ல இருந்து எடுத்து சாப்பிடுகின்றீர்கள் அப்படி என்றால் நீங்கள் நினைப்பதை விட உங்கள் மீது எனக்கு அன்பு அதிகமாக இருக்கிறது, தயவு செய்து உங்களுக்கு பசிக்கிறது அப்படி என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஒரு ஸ்லைஸ் பீட்சாவை வந்து தருகிறேன் அப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
2: குறிப்பா இது இலவசமான பீட்சா என்பதை விட பசியால் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது.
1: பாத்தீங்களா, இந்த மாதிரியான மனிதர்கள் மீண்டும் எங்கே அப்படி என்றால் அமெரிக்காவில் பிராங்ஸ் என்கின்ற இடத்தில் இருக்கின்றார்கள். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம். சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதே. நேரம் நண்பர்கள், 12:40.
2: ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம் புதிய கான்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அழையுங்கள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன், 416-788-4283. ஒன் பெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் $305,000.

0: One bed plus den starting from $365,000, two beds starting from $435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றினை சன்சீபனிடம் வாங்கும் பொழுது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், க்ளோசிங் இன் 2 to 4 months, இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ, சென்டானியல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் 401 மிக அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியல் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ், குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன், தொடர்புகளுக்கு 416-788-4283.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 416-8-9552.
4: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-2426. 416-788-2426.
6: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
7: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
8: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
9: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
10: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.2.

0: இதே மாதிரி நீங்களும் பண்ணி கொண்டிருக்கீங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல நாங்களும் வீட்டை போயிடலாம்.
1: அதே மாதிரிதான் 12:49 வந்து நிக்கிறோம்.
0: வந்து நிக்கிறோம் அப்படி எண்ணி எண்ணி இப்ப 12:49 வந்து நிக்கிறோம்னு சொல்றீங்க. சரி,
1: இந்த படத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் விலை விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக மீன் சந்தை விலை பிரதி சீலா பவுன் 6.89, மஞ்சள் பாறை பவுன் 6.89, கீரி மீன் 5.89, சூடு மீன் பவுன் 3.89, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 8.89, ப்ளூ ஃபிஷ் பவுன் 5.89, சீம் பிரீம் பவுன் 8.89, திருக்கை பவுன் 4.89, கிங் ஃபிஷ் முழுமையாக பிறகண்ட பொழுது 9.89, சல்மன் முழுமையாக பிறகண்ட பொழுது 8.89, ஊர்கோழி 7.89, 3 பிறகண்ட பொழுது $21 நீங்க பெறலாம். பிரியாணி சிக்கன் 13.89, சிக்கன் பிரஸ்ட் 7.89, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.89, ஸ்ரால் பவுன் 4.89, கணமாய் பவுன் 7.89, ஃப்ரெஷ் ரோன் நண்டு 10.89, ஆட்டிரைச்சி பவுன் 10.89, போக் பவுன் 3.89, பாபிக்கு சிக்கன் லெக் 4.89, சிக்கன் லெவர் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பாபிக்கு கேட்ட வகையிலே சிக்கன் அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்திருந்தார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல குறிப்பாக பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் தக்காளி பழம் 79 சென்ட், கத்தரிக்காய் பவுன் 1.49, கோவா 99 சென்ட், எட்டு தேசிக்காய் 1.99, 6 மஞ்சள் தேசிக்காய் 1.99, வாழைப்பூ 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பாவக்காய் 2.99, புடலங்காய் 2.99, லீக்ஸ் கொலாட்கட்டு 2.99, கேள்கட்டு 1.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, பீன்ஸ் 1.99, பூசணிக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 7.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, ஜிஞ்சர் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இனி ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபால் ரைஸ் 14.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 10.99, இதுபோல 5 சோயா மீட் 3.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பெறுகின்ற பொழுது $5 நீங்க பெற்றுக்கலாம். டின் ஃபிஷ் 2.99, 750 மில்லியன் நல்லெண்ணெய் 7.99, எம்டி பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் வந்து 500 கிராம் 3.49, 3 சமபோசா 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் குறிப்பாக ஆரஞ்சு 79 சென்ட், இன்னும் ஆரஞ்சு 1.49, ஸ்ட்ராபெரி பேக்கேஜ் 2.99, கொய்யா பழ பாக்ஸ் 3.99, அவக்காடோ பேக் 3.99, எஸ்என்பிஎஸ் 1.99, தாய் பனானா 1.99, வாட்டர்மெலன் 5.99, ஆப்பிள் பவுண்ட் 1.99, ரம்புட்டான் 3.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் 1.49 பவுன்ஸாக முழுமையாக பிறகண்ட பொழுது பெற்றுக்கொள்ளலாம். பச்சை இளநீர் 3.99, அதேபோல 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உடனுக்குடன் பற்றி தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேபோல ஏராளமான சுவாயப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ் கோடன் பிஞ்ச் அந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: நேரம் நண்பர்கள் 12:52 ஆகி இருக்கின்றது. நாங்களும் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் கூட நெருங்கிவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில்
1: சஞ்சயன் மற்றும் சுரேகா என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம்.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: நிபாஜினேஷன் முகவில்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களை, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401
5: Weekend East FM 102.7
6: It's cool.

0: நீங்கள் அவளுடன் அமர்ந்து கொண்டிருக்கும்.
1: வணக்கம்.
2: ஒழுங்கா கண்டினியூ.
3: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
4: தாங்க முடியலையே.
3: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலிகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
5: நன்றி அபர்ணா மச்சின் நிபாஜினி. இனிமையான வணக்கம் அன்புடைஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
6: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
5: அதே சுகத்தோடு நாங்கள் 5ஆம் தேதி செப்டம்பர் 2026 செப்டம்பர் மாதத்தினுடைய முதலாவது வார விடுமுறையிலே நேர்கள் அனைவரையும் வெற்றி பாட்டோடு சந்திக்கின்றோம். மிஸ் எஃப்எம்இல் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அதை விட இன்னொரு சந்தோஷம் இருக்கு
6: பாத்தீங்கன்னா,
5: இன்னைக்கு சர்வதேச ஆசிரியர் தினம். ஆனா பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி என்பது சர்வதேச ஆசிரியர் தினம் ஆக கொண்டாடப்படுகின்றது. எனவே அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். படிச்சோமா அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களுக்கு
6: எல்லாருக்குமே
5: நல்ல வாழ்த்துக்கள். நாங்க படிச்சது 2வது
6: ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள்.
5: ஆசிரியர்களுக்கு நாங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். வெற்றி பாட்டு என்றும் உங்களுக்காக வந்திருக்கின்றது. சொல்லணும் எதிர்பார்க்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து.
6: இல்லை, அதான் வளமை போலவே 8 கேள்விகளோட வந்திருக்கிறோம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு கேள்வியை நீங்கள் தெரிவு செய்யலாம். அதில் இருக்கிற கேள்வியை நாங்கள் சொல்லுவோம். பிடித்தமான இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். அதில் இருக்கிற கேள்வியை நாங்கள் சொல்லுவோம். அது 10 வினாடிக்குள்ள நீங்கள் வந்து சரியான பதிலை வந்து சொல்லும்போது நீங்கள் கேட்கின்ற வெற்றி பாடலை வந்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
5: என்ன பயந்து வயது சொல்றீங்க?
6: பயந்து வயது இல்லை, அந்த
5: என்ன ஒரு ஆசிரியர் நினைச்சிட்டீங்களோ?
6: இல்லை அப்படியெல்லாம் இல்லை சஞ்சயன். அந்த வெற்றி பாட்டு சிகரம் தொடு கேள்வியா கயிறா, கேள்வியா கயிறா, அது
5: வெற்றி
6: பெறுவீங்கன்றோம்.
5: அதே போலவே பிற்பகல் வலை 21 டிகிரி செல்சியஸாகவும் நள்ளிரவு வலை 16 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 22 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலை 15, சூரிய வெளிச்சம் நிறைந்த பிரகாசமான நாளாக நாளை நாள் இருக்கும் என்றும். திங்கட்கிழமை லாங் வீக்கெண்ட், இந்த வார விடுமுறை. சரி, இன்னொரு 2 நாள் தான் கையில் இருக்கும் கிட்ஸ் எல்லாம் அங்கேயும் கொண்டு போகிறதுக்கு. என்ன, செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் தொடங்கிடும். அதனால் திங்கட்கிழமை அந்த லாங் வீக்கெண்டை கொண்டாடுறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. நல்ல வெதர், 24 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 15 டிகிரி செல்சியஸ் அதி குறைந்த வெப்பநிலை.
6: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
5: அது வேற. சரி, அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்களை ஈஸ்ட் எஃப்எம் நீங்கள் 102.7 மூலமாக கேட்கலாம். அதே போலவே ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலமாக இணையதளம் இருக்கின்றது. iOS அதே போலவே அண்ட்ராய்டு இயங்கதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் ஃப்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணி எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
6: Facebook, Instagram, TikTok ஊடாக ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.

0: 1:09 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் நீங்கள் இணைந்து எங்களோடு வெற்றி கொள்ள பாடலை வெற்றி கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொல்பி சிலக்கா
0: 416-554-4040. எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
1: வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்க 1:10 இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்க மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை விலைப்படுது. சீலா பவுன் 6.90, மஞ்சள் பாறை பவுன் 6.90, கீரி மீன் 5.90, சூடு மீன் 3.90, ஸ்லைஸ் கொடுவா 8.90, ப்ளூ ஃபிஷ் 5.90, சீம் பிரியம் 8.90, திருக்கை 4.90, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்றபொழுது 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்றபொழுது 8.90, ஊர்கோழி 7.90, 3 பெறுகின்றபொழுது $21, பிரியாணி சிக்கன் 13.90, சிக்கன் பிரஸ்ட் 7.90, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.90, ரால் பவுன் 4.90, கணவாய் பவுண்ட் 7.90, ஃப்ரெஷ் லோன் நண்டு 10.90, ஆட்டிறைச்சி 10.90, போக் பவுன் 3.90, பாபிக்கு சிக்கன் 4.90, பாபிக்கு சிக்கன் லெக் வந்து 4.90 பிரிக்கலாம், சிக்கன் லிவர் 3.49, பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மறுநிலை செய்திருக்கின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் 79 சென்ஸ், கத்தரிக்காய் 1.49, கோவா 99 சென்ஸ், எட்டு தேசிக்காய் 1.99, 6 மஞ்சள் தேசிக்காய் 1.99, வாழைப்பூ 1.99, பாவக்காய் 2.99, புடலங்காய் 2.99, லீக்ஸ் கட்டு 2.99 பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான

0: Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-2-1-0-4-2 Some condition apply.
4: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: என்ன சரியா சிரம
12: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074.
13: எங்களிசை

0: ஓமைய பாத்தீங்களா, மலர வார்த்தை பேச வைக்கிறதுக்கு காத்து ரிக்வெஸ்ட் பண்ணுது.
1: நீங்க இந்த பாட்டுல ஒரு சிரிப்பு சிரிக்கவே எனக்கு விளங்கிட்டு ஏதோ ஒரு தத்துவம் உண்டு வரப்போகுது அப்படின்னு.
0: தத்துவம் இல்ல, இது கவிஞர் எழுதினது.
1: இல்ல, நீங்க ஏதோ இந்த பாட்டை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்றதுனாலதான் நான் நேரத்தை கூட நேயர்களுக்கு சொல்லாம
0: இல்ல இந்த கற்பனை நான் சொல்றேன். இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, இவ்வளவு ஆழமா யோசிக்கிறாங்க, அது இன்னும் அழகா பிரசன்ட் பண்றாங்க. சில நேரங்களில் பாக்குற நேரம் அந்த புல்லரிக்கும் சொல்லுவாங்க,
1: கவிதை கவிதை
0: கவிதை கவிதை கொட்டுது கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கொட்டுதோ இல்லையோ, நீங்க வாங்க வந்த வாங்க வந்து நம்பரை சொல்லுங்க, கேள்விய சொல்றோம். அதே மாதிரி பதில பத்து செகண்டுக்குள்ள சொல்லணும். சொல்லி வெற்றி பாட்டு.
1: ஒரு சின்ன பதிலா தான் இருக்கும்.
0: ஒரு சின்ன பதில் தானே,
1: பெரிய பதிலா இருக்காது, ஒரு சின்ன பதிலா தான் இருக்கும். அதை நீங்க சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேக்குற வெற்றி பாட்டை வந்து நாங்க தருவோம்,
0: கண்டிப்பாக தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5544-4000.

0: 8:28 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் வெற்றி கொள்வது, பாடலை வெற்றி கொள்வதற்கு ஒரு இணையரங்களோடு இணைந்திருக்கின்றார் ராம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ராம்?
2: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க?
2: இரண்டு.
0: இலக்கம் இரண்டு. தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் திரையரங்கில் ஓடிய திரைப்படம் என்ற சாதனைக்குரிய படம் எது? தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் திரையரங்கில் ஓடிய திரைப்படம் என்ற சாதனைக்குரிய படம் எது?
2: சந்திரமுகி. 808 நாள். சந்திரமுகி.
1: கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இந்த படம் ஓடி இருக்கு. இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த இந்த ஹரிதாஸ் ஹரிதாஸ் படம் 1944 784 நாட்கள் ஓடியதான் சாதனையா இருந்தது. அந்த சாதனையை சந்திரமுகி முறி அடிச்சது. இனி இந்த படம் முறியடிக்குமான்னு கேட்டா வாய்ப்பு
0: சந்திரமுகி 2 முறியடிக்கும் என்றுதான் வழி
1: எதிர்பார்த்தாங்க.
0: சொல்லுங்க
1: என்ன பாடு கேப்போம்?
2: பாம்பே வளத்தில் இருந்து ஹம்மா ஹம்மா.
1: ஹம்மா ஹம்மா ஹம்மா வரும் பாடல். நன்றி இணைந்த உடமைக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஈரானின் 3 எண்ணெய் தாங்கி கப்பல்களை தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல்களை ஈரானி ஏவுகணை இலக்கு வைத்ததை அடுத்து இத்தாக்குதல் இடம்பெற்றதாக அது கூறியுள்ளது. தேவைப்பட்டால் ஈரானின் எஞ்சியுள்ள எண்ணெய் விநியோக அமைப்பு அளிக்கப்படும் எனவும் அமெரிக்க ராணுவம் எச்சரித்துள்ளது.
0: தமிழ்நாட்டில் 1020 கோடி ரூபாய்கள் ஊழல் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் இடம்பெறும் நிலையில் தாவேக அரசின் மிரட்டல்களுக்கு திமுகவோ கே என் நேருவோ அஞ்சப்போவதில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவை எதிர்கொள்ள முடியாத காழ்ப்புணர்ச்சி காரணமாக கே என் நேருவை தாவேக அரசு பழிவாங்குவதாக திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார்.
1: இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இதற்காக சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அது கோரியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 437-860-7002.
0: சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், 102.7.

0: சமர்ல வார நீண்ட வார விடுமுறை இது. அப்ப இனி சமர நினைச்சு பாக்கலாது, இனி அடுத்த வருஷம் தான் சமர். சரி, அது இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இனி ஃபால்ஸ் தொடங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்படி இப்படி இருக்கும். பட் இனி அக்டோபர்ல ஹலோவீன் வரும் இப்படி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி வச்சுனா நவம்பர் தாண்டிச்சுன்னா அங்கால ஹாலிடே மூட் வந்துடும் மக்களுக்கு.
1: கிறிஸ்துமஸ் வரும், அங்கால நியூ இயர் வரும்.
0: ஸ்னோ வரத விட்டுட்டீங்க, அதனால முக்கியமானது அது வரும். அதுக்கு அங்கால நியூ இயர் வரும், பொங்கல் வரும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். ஸ்னோவும் பலமா வருமா வராதா தெரியா, வரும் வரும், எப்படியாவது வரும்,
1: வரத்தான் வேணும்.
0: பாருங்க அந்த கால ஓட்டம், அந்த சைக்கிள் எப்படி இருக்கு. 1:46 வெற்றி பாட்டு கேட்டு கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு தானடா, அதுக்குள்ள என்னடா ஸ்னோவை பிட்டி எல்லாம் காய்க்கிறான்லாம் நீங்க யோசிப்பீங்க, அதுதான் யதார்த்தம் என்று சொல்லிக்கொண்டு நீங்களும் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலை விற்பனை பற்றிய தவறுகளை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக நீங்க வருகின்ற பொழுது எட்டு கிலோ மீட்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் 14.99, 8 pounds முழு உளுந்து 9.99, 8 pounds மைசூர் பருப்பு 6.99, 8 pounds இட்லி அரிசி 10.99, 5 சோயா மீட் 3.99, 10 pounds பசுமது ரைஸ் 12.99, மேங்கோ ஜூஸ் 1.99, அல்லது மூன்றை பெறுகின்ற பொழுது 5 டாலர் நீங்க பெருக்கலாம். டென் பிஷ் 2.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, எம்டி பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் வந்து 500 கிராம் 3.49 நீங்க பெற்றுக்கலாம். 3 சமபோசா 4.99, இன்னும் பல நூற்று கணக்கான மளிகை பொருட்கள் அனைத்து வகையான மீட் வகையிலும் அவைக்கிற்ற வகையிலே மரணம் செய்திருந்தார்கள். நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான குறிப்பாக சமையலர் உபகரணங்கள், மட்பாண்டு சமையலர் உபகரணங்களை பெற்றுக்கலாம். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான டென்ட் சேலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டப்ஸ்கோடன் பிஞ்சந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: பாட்டை பார்த்தெல்லாம் கற்பனை செய்யக்கூடாது, படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குமான்ட்டு. அந்த பருத்தி மூட்டை குடோலே இருந்திருக்கலாமே என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவுதான். 1:53
1: நேரத்தை சொல்லிட்டு போயிடும்.
0: வெற்றி பாட்டு கேட்டு கொண்டிருக்கணும். நீங்களும் பாடலை வெற்றி கொள்வதற்கு கலைக்கமணி தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: ஷான் வணக்கம்.
2: வணக்கம், உங்கள் இருவருக்கும்
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: சுகங்கள்,
2: சுமைகள்,
0: இடையிறிய சுகங்கள். ஒன்றுமே
2: ஒன்று,
1: 3 தொடக்கம், 8
2: இலக்கம், 1 தாங்கள்.
1: நெடுஞ்சாலை 401 ஆரம்பத்தில் என்ன பெயரால் அழைக்கப்பட்டது? நெடுஞ்சாலை 401 ஆரம்பத்தில் என்ன பெயரால் அழைக்கப்பட்டது?
0: திருத்தலாம். கேள்வி, நெடுஞ்சாலை 401 ஆரம்பத்தில் என்ன பெயரால் அழைக்கப்பட்டது? நீங்க ஹைவேன்னு சொல்லி சொன்னீங்க, அங்கால ஒரு 2 எழுத்தை சேர்த்திருந்தா அதுக்கு சரியான பேர் வந்து. நீங்க போன கிழமை 60 வேலை கேட்கலவர்
1: கண்டுபிடிச்சிருக்கோம்.
0: அதை கேட்டிருந்தேன், நீங்க அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நன்றி இணைந்த உணவுக்கு. நன்றி ஷான். 1:54 மேடம், நெடுஞ்சாலை 401 ஆரம்பத்தில் என்ன பெயரால் அழைக்கப்பட்டது என்றால் ஹைவே 2A. என்னடா ஆரம்பத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்காபர்லேருந்து அஷோகா வரைக்கும் ஹைவே போட்டிருக்கிறாங்க. இந்த ஹைவே போடணும் என்று சொல்லிச்சோன்னா லோக்கலில் போயிட்டுருக்கு, வாகனங்கள் கூடுது, மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு சொன்னோடனே எப்படியும் ஹைவே போட்டே ஆகணும் ரெண்டு சொல்கிற நேரத்தில் ஸ்காபர்லேருந்து அஷோகா வரைக்கும் அந்த ஹைவே ஒரு 4 லேன் வச்சு போட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வேறு பேர் சொல்லிருக்காங்க என்னடா, அந்த அது வரைக்கும் ஹைவே 2 சொல்ல கிங்ஸ்டன் ரோடுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அது அங்கால ஏஜாக்ஸ் டண்டாசாக மாறும். அந்த கிங்ஸ்டன் ரோடை ஹைவே 2 சொல்லி சொல்லுவாங்க. அந்த 2 தான் ஆரம்பத்தில் மக்கள் போக்குவரத்து இருந்தது. அதுக்கு இணையாக தான் இந்த போக்குவரத்து நாங்கள் தொடங்குற இடத்தால் ஹைவே 2A சொல்லி அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. இது ஆரம்பத்தில் வந்தது. அடுத்தது 52 என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 2A 401 மாற்றினாங்க. இதுதான் அந்த சரித்திரம். இதை நான் போன நிலைமை சொன்னேன் பாருங்க, ஷான் கேட்கல போன அளவு 60 கரவேல். எனவே ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட பேர் ஹைவே 2A. 1:55 நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.
4: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்காப்ரூவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
6: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
7: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்ஒர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

0: வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 24 டிகிரி செல்சியஸ் காற்றோடு இருக்கிறது, 27 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் மாலை வேளை 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று, நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 22 டிகிரி செல்சியஸ் அதிகக்கூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
1: ஒன்டாரியோ செடிவே டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகிறது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சார் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் அங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங் 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210. வெற்றி பாட்டில் நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். வணக்கம், தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.

0: இரண்டு மணி 11 நிமிடம் இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
0: வெற்றிப்பாடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றிப்பாட்டில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இலக்கத்தை தெரிவு செய்யலாம். 1, 2 போய்த்தது. 3, 4, 5, 6, 7, 8 இருக்கின்றது. எனவே இலக்கத்தை தெரிவு செய்து கேள்வியை அறிந்து கொண்டு 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றிப்பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்கமணி தொலைபேசி இலக்கம்
1: 4165444040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக நீங்க வருகின்ற பொழுது 8 கிலோமீட்டர் குடா ஸ்பா பால் ரைஸ் 14.99 மட்டு பவுன்ஸ், முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் இட்லி அரிசி 10.99, 5 சோயா மீட்டர் 3.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, மேங்கோ ஜூஸ் 1.99, 3 வருகின்ற பொழுது $5, டின் பீஷி 2.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, MD பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் வந்து 500 கிராம் 3.49 படி பெற்றுக்கொள்ளலாம். 3 சமோசா 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் 79 சென்ட்ஸ், கத்திரிக்காய் 1.49, கோவா 99 சென்ட்ஸ், 8 தேசிக்காய் 1.99, 6 மஞ்சள் தேசிக்காய் 1.99, வாழைப்பூ 1.99, பாவக்காய் 2.99, புடலங்காய் 2.99, லீக் கொலாட்காட்டு 2.99, கேல்காட்டு 1.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, பீன்ஸ் 1.99, பூசணிக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 7.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, ஜிஞ்சர் பவுண்ட் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் குறிப்பாக 79 சென்ட்ஸ் ஒரேஞ்சா பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன ஒரேஞ்ச் 1.49, ஸ்ட்ராபெரி பேக்கெட் 2.99, கொய்யா பழ பாக்ஸ் 3.99, அவகாடோ பேக் 3.99, ஏசியன் பியர்ஸ் 1.99, தாய் பனானா 1.99, வாட்டர்மெலன் 5.99, ஆப்பிள் 1.99, ரம்புட்டான் பவுண்ட் 3.99, பக்தாம் பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃபிஷ் மார்க்கெட்டில் குறிப்பாக நீங்க வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் சீலா பவுன் 6.99, மஞ்சள் பாறை 6.99, கீரி மீன் 5.99, சூடை மீன் 3.99, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 8.99, ப்ளூ ஃபிஷ் பவுன் 5.99, சீம்பிரியும் 8.99, திருக்கமீன் 4.99, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது 21 டாலர், பிரியாணி சிக்கன் 13.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு 10.99, ஆட்ராய்ச்சி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கலாம். போக் பவுன் 3.99, பாபிக்கு சிக்கன் லெக் வந்து 4.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ள முடியும். சிக்கன் லிவர் பவுன் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அது விலை குறிப்பாக சமையலர் உபகரணங்கள், மட்பாண்ட சமையலர் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் சொல்லி உங்களுடைய இல்லங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான டென்ட் சேலையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். டப்ஸ்கோடன் பிஞ்ச் அந்தப்பில் ஏராளமான வாகன திருப்பங்களோடு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 2:14 நிமிடம். சின்ன அங்களோடு இருக்கின்றார். வணக்கம் சின்ன.
3: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா, நீங்க? 24 தானே?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்? வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள
3: 3வது இலக்கத்தாங்க.
1: உலகில் முதன் முதலில் தபால் தலையை வெளியிட்ட நாடு எது? உலகில் முதன் முதலில் தபால் தலையை வெளியிட்ட நாடு எது?
3: லண்டன்.
0: திருத்தலாம்.
3: அமெரிக்கா.
0: திருத்தலாம். உலகிலே முதன் முதலில் தபால் தலையை வெளியிட்ட நாடு எது என்பதுதான் நாங்க கேட்டிருக்கோமே ஒழிய சிட்டிய கேட்கல, மாகாணத்தை கேட்கல. நீங்க சொன்னீங்க லண்டன், ஆனா இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், யூகே தான் முதல் முறையாக தபால் தலையை வெளியிட்டது. அவர்கள் எங்க வச்சு வெளியிட்டாங்க அப்படின்னு சில வழியில பதில் சரியா வந்திருக்கும். ஆனா அப்படி சொன்னாலும் எங்களுக்கு ஒரு மலர்ச்சி ஆட்சி இருக்குதானே
1: சின்ன? ஆசிரியர் தினம்.
0: ஆசிரியர் தினம். இதை நான் சொல்லல, முன்னாள் இருந்து சொல்லிட்டு இருக்கான். வாழ்த்துகள் வாழ்த்துகள். சரி, அதை என்ன சொன்னாலும் லண்டன் எங்க இருக்கு,
1: யுகே
0: தான் இருக்கு, அப்படி என்ன சொல்லி நாங்க ஏற்றுக்கொள்றோம். சரி, என்ன பாடுக்க பண்ணாங்க?
1: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6479 8669.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷன் உடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
8: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
10: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.
11: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். தி பேக்ல புஷ்.

0: Weekend Vibration. East FM 102.7. East FM Tamil Seidhigal.
1: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து வெளியேறிய கனடிய பிரதமர் மார்க் கார்னியின் முடிவுக்கு 85% கனடிய மக்கள் ஏதாவது வகையிலாவது ஆதரவளிப்பதாக புதிய நானோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் முன்னப்போதும் இல்லாத அளவில் 80% கனடிய மக்கள் அமெரிக்கா மீதான பதில் வரி விதிப்புகளுக்கு இக்கருத்து கணிப்பில் ஆதரவளித்துள்ளனர்.
2: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 19 இடங்களில் சோதனைகள் நடைபெற்றுள்ளன. முன்னைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையில் இடம்பெற்ற 1020 கோடி ரூபாய்கள் ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை முன்னாள் அமைச்சர் கே என் நேரு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சாடியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான விமான கொள்வனவில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருந்தார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் இல்லை மயிலுண்டு பயமில்லை வேலுண்டு விலை இல்லை.

0: திருமண்வலை East FM 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார்.

0: வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட் மாக்கமன் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில் ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாடம் தமிழ் பாட்டில் இப்போ ஓடிடி கம்பெனிலாம் என்ன சொல்லுதான்னு சொன்னால், இங்கிலீஷில் வச்சா தான் இந்தியா பூராவும் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தங்களுக்கு மொழி கடந்து கொண்டு போகிறதுக்கு இங்கிலீஷில் பேர் வைக்கணும். இப்படிலாம் இருக்கத்தக்கதான் இந்த போன பாட்டு யுவன் பாடி, யுவன் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் பேர் என்ன தெரியுமா
1: சொல்லுங்க?
0: ராஜாஸ் பிளேலிஸ்ட்.
1: இப்படியாவது நாங்க அதை ஃபேமஸ் ஆக்கிடுவோம் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி
0: ராஜாஸ் பிளேலிஸ்ட் அந்த படத்துல பேர். வேற லெவல். 2:42 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். நீங்கள் மங்களோட இணைந்து கொள்ளலாம். வளைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5-4-4-0-4-0.
0: நேற்று நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக ஏராளமான மளிகை பொருட்களை பெற்றுக்கலாம். மட்டி கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபால் ரைஸ் 14.99 pounds, மொழி உளுந்து 9.99 pounds, மைசூர் பருப்பு 6.99 pounds, இட்லி அரிசி 10.99, 5 சோயா மீட் 3.99, 10 pounds பசுமை ரைஸ் 12.99, மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பெருகின்ற பொழுது 5 ரூபாய்க்கு நீங்கள் பெருக்கலாம். டென் ஃபிஷ் 2.99, 750 ml நிலைனை 7.99, MD பிராண்டின் ஆல் கைண்ட் ஜாம் 3.49 படி பெற்றுக்கலாம். 3 சமபோசா 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பசுமையான மரக்கு இந்த வாரம் தக்காளி பழம் 79 cents, கத்திரிக்காய் 1.49, கோவா 99 cents, 8 தேசிக்காய் 1.99, 6 மஞ்சள் தேசிக்காய் 1.99, அதுபோல வாழைப்பூ பவுன்ஸ் 1.99, பாவக்காய் 2.99, புடலங்காய் 2.99, லீக் கொலாட் கட்டு 2.99, கேர்கட்டு 1.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99, பீன்ஸ் 1.99, பூசணிக்காய் 1.49, முருங்கைக்காய் 6.99, 10 pounds ஒயிட் ஓனியன் 2.99, 10 pounds ரெட் ஓனியன் 7.99, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99, அதுபோல ஜிஞ்சர் 2.99 நீங்க பெற்றுக்கலாம். பல வகையில் குறிப்பாக இப்பொழுது ஆரஞ்சு 79 cents, ஆரஞ்ச் 1.49, ஸ்ட்ராபெரி பெக்கரி 2.99, கொய்யா பழ பாக்ஸ் 3.99, அவகாடோ பேக் 3.99, ஏசியன் பியர்ஸ் 1.99, தாய் பனானா 1.99, வாடமரன் 5.99, ஆப்பிள் 1.99, ரம்புட்டான் 3.99, பக்கா பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் பவுன் 1.49, அதேபோல பச்சை இளநீர் 3.99, 10 pieces அடங்கிய இளநீர் 30 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் கூட வருகின்ற பொழுது சீலா பவுன் 6.99, மஞ்சள் பாறை 6.99, கீரி மீன் 5.99, சூடை மீன் 3.99, சிலைஸ் கொடுவா 8.99, ப்ளூ ஃபிஷ் 5.99, சீம்புரி 8.99, திருக்கை 4.99, கிங் ஃபிஷ் மூலமே அப்பறகின்ற பொழுது 9.99, சால்மன் மூலமே அப்பறகின்ற பொழுது 8.99, ஊர்கோழி 7.99, 3 அப்பறகின்ற பொழுது 21 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி சிக்கன் 13.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் 7.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு 10.99, ஆட்ராக்கி 10.99, போக் 3.99, பாபிக்கு சிக்கன் லெக் 4.99, சிக்கன் லிவர் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் வருகின்ற பொழுது ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தாயத்து பழங்களுக்கான டென்சில் கூட இடம்பெற்றுக்கொண்டு வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான டென்சிலில் நீங்கள் ஏராளமான தாயத்து பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய இல்லங்களுக்கான என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் அந்த பிள்ளை நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: 2:52 வெற்றி பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றி பாட்டை நிறைவு செய்கின்றோம். இணைந்திருந்த நீங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற வாரமும் வெற்றி பாட்டு வெற்றியாக வரும், நீங்களும் இணைந்து கொள்ளலாம், வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். சொல்லுங்க, எதை சொல்ல வரீங்க?
1: ஒன்னும் சொல்லல, அப்படியே
0: நாங்க இருக்க போறீங்க,
1: அடுத்த நிகழ்ச்சி குதிக்க போறோம், ஜம்மன்னு
0: அப்படியே குதிக்க போறீங்க, நின்ற இடத்துல நின்று குதிக்க போறீங்க,
1: அப்படியே குதிக்க போறோம்.
0: ஒழிக்கிற விளம்பரம் பாடலை தொடர்ந்து நாங்கள் அறிவது கருவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். Legacy Learning Hub, 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று
3: போல
4: ஆரம்பிக்கலாங்களா?
5: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடு, நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடு.
6: நீங்களா யாருடா?
7: How do I tell you?
5: East FM காத்தளிகளில் 60 கரவே.
8: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
5: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள்.
9: இப்பதான் பிரைட்ட ஆரம்பிக்கிறேன்.
5: கலகலப்பான 2 மணி நேரம்.
10: நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள பாத்துடா எங்க அப்பா.
5: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை 60 கரவேல்.
11: 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். சுரேகா ஏற்கனவே வணக்கம் சொல்லி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி 3 மணிக்கு ஆரம்பிக்கிறதால, வணக்கம் சுரேகா.
12: வணக்கம் சஞ்சய்.
11: எப்படி இருக்கிறதுன்னு தெரியும், எப்படி இருக்கிறோம்,
12: அப்படியே தான் இருக்கிறோம்.
11: 5ஆம் தேதி செப்டம்பர் 2026 வருடம் 60 கரவேல் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம்எல். அதே போலவே நாங்களும் சந்திக்கின்ற ஒரு தலைப்போடு வந்திருக்கின்றோம். சரி, கடமைகள் இருக்கிறது, கடமையை முடிச்சுட்டு வந்து விஷயத்துக்கு வருவோம். 24°C ஆக இருக்கிறது டொரண்டோ, 27 ஆக உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 23°C அல்ல, 21°C ஆகவும், இரவு வேலை 16°C ஆகவும் வெப்பநிலை வீழ்ச்சியடைய வேண்டும். நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 21°C அதிகூடிய வெப்பநிலை. திங்கட்கிழமை நீண்ட வார விடுமுறையினுடைய நாள், இறுதி நாள். பிள்ளைகள் உங்களோடு அன்பாக வீட்டில் இருக்கிற நாள் இல்ல, அதுக்கப்புறம் இருப்பாங்க. இதுதான் செவ்வாய்க்கிழமை ஸ்கூலுக்கு போக தொடங்கிடுவாங்க.
12: இல்ல, யாருமே வெளியில அவுட்டிங் போற பிளான் இல்லைனாலும் நாங்க அடிக்கடி சொல்லி சொல்லி சொல்லி
11: சொல்லி அதனால திங்கட்கிழமை லாங் வீக்கெண்ட், 23°C ஆயிருக்கும் அதிகூடிய வெப்பநிலை என்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
12: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
11: பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், சோசியல் மீடியா எல்லாமே இன்ஸ்டாகிராம் தமிழ் உங்களுக்காக இருக்குது. கச்சக்கமான கண்டென்ட் வந்த வண்ணமே இருக்குது, அவற்றெல்லாம் நீங்க பார்க்கலாம். யூடியூபில் இன்ஸ்டாகிராம் 102.7.
12: அலுவலக தொழில் விளக்கம் 416-8241212 istfm102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
11: இப்ப வருவோம் விஷயத்துக்கு. ஒவ்வொரு தரமும் பிரயோசனமான பல விஷயம் எல்லாம் அந்த 60 கரவேல் உங்களுக்கு தரும். அதே போலவே இன்றும் அறிவுபூர்வமான விஷயமா இது பாத்தீங்கன்னா, நிச்சயமா இது அறிவுபூர்வமான விஷயம் தான். காரணம், அந்த அறிவுபூர்வமான ஒரு எண்ணம், ஒரு தோற்றம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த விஷயம் அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் போக்குவரத்துல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு பொறியியல் அதிசயம் என்று சொல்லி சொல்லலாம். கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 401 பற்றி நாங்கள் செய்திருந்தோம். ஹைவே எந்த அளவுக்கு மக்களுடைய போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குன்றதெல்லாம் தெரியும். அன்றாட வாழ்க்கையில் 401 இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தூக்கம் வராது. அந்த அளவுக்கு 401 மிக மிக எங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றியத்த ஒரு விஷயமா அமைந்ததை அதை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலம், பிரிட்ஜ், இது எந்த அளவுக்கு உறவு பாலம் ஆட்டுக்கிட்ட நிச்சயமா பாலம்
12: ஏதோ ஒரு இதுல பாலம் வந்துட்டுடா தெரியாது.
11: எனவே இந்த பாலம் ஒரு இன்றியமையாத, எந்த அளவுக்கு வீதி முக்கியமோ பாலமும் மிக முக்கியம். அதனால அந்த பாலத்தை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியிலே போக்குவரத்து வசதிகள் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கும். அவற்றிலே பாலங்கள் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. அந்த தனித்துவம் என்ன என்ற விஷயத்தவெல்லாம் இந்த 2 மணி நேரமும் நாங்கள் பார்க்க போறோம். எனவே நீங்களும் என்ன செய்யணும்,
12: இணைந்திருக்கணும்,
11: கேட்கணும். தெரியும் சம்பவம் நடந்தது. அதே மாதிரி நீங்க 6 வரை சொல்றது கேட்கணும்.
12: நாளைக்கு பாலம் என்றால் என்ன,
11: பாலம்
12: என்ன
11: இன்னைக்கு ஆசிரியர் தினம், அதுக்கு பாலம் தொடர்ச்சியாக இணைந்து 5 மணி வரை பாலத்தை பற்றி பல விதமான விஷயம் நாங்கள் தர காத்திருக்கின்றோம்.

0: 3:09 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமெல், பாலத்தை பெரியதாக என்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. பாலம் பாலம் பாலம் பாலம், உறவு பாலமா பார்த்தால் பயணப்பாலம், ஏகப்பட்ட பாலங்கள் இருக்கு. அதனுடைய வரலாற்றை பற்றி பார்க்க போறேன். சொல்லுங்க வரலாற்றை பற்றி.
1: பண்டைய காலத்துல வந்து மனிதர்கள் வந்து என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆறுகள் மட்டும் சின்ன
0: சின்ன பண்டைய காலமா பண்டைய
1: காலம் சஞ்சய் நீங்க கேட்கல ஒழுங்க நான் சொன்னது.
0: பண்டைய
1: காலத்துல வந்து மனிதர்கள் வந்து
0: இப்பவும்
1: பண்டைய காலம் தான்
0: சொன்னேன்,
1: பண்டைய காலத்தையும் விட்டுருவோம். மனிதர்கள் ஆறுகள் மற்றும் பள்ளங்களை கடப்பதற்கு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கீழே விழுந்து கிடக்குற அந்த மரக்கட்டைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய கற்கள் அல்லது மூங்கில் கம்புகள் இவற்றை தான் பயன்படுத்தினாங்களாம். இதுதான் பாலத்திற ஆரம்ப வடிவங்களாக வந்து இருந்துதான்.
0: காலப்போக்கில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, மரம் கற்களை பயன்படுத்தி உறுதியான பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ரோமானியர்கள் இந்த வளைவு பாலங்களை கட்டுவதில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. அவங்க அந்த பில்டர்ஸ், ஆரம்பகால ரோமானியர்கள் தான் மிகப்பெரிய பில்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க. இந்த பாலங்களை கட்டுதல் அவர்கள் கட்டிய பல கல் பாலங்களும் நீர்வழி கட்டமைப்புகளும் பல நூற்றாண்டுகள் கடந்து வரலாற்று சின்னங்களாக திகழ்கின்றன. தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்தது, ஒரு டக்கனர் வந்தது ஃப்ளோவில் அப்படி சொல்லிட்டு போயிடும். தமிழ்நாட்டில் கிட்டையில் ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்ட ஒரு பாலம் பார்த்தீங்கன்னா, கடந்த முறை மழையில் அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டு உடஞ்சி விழுந்து சம்திங் விழுந்துட்டு, சோழர் காலத்தில் கட்டுப்பட்ட மிகப்பெரிய பாலங்கள்லாம் இன்னும் அப்படியே அசையாமல் இருக்குது. ஆனால் இப்போ கட்டுப்பட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள கட்டுப்பட்ட பாலம் அப்படி இடிஞ்சு விழுந்துட்டு இத்தால் சொல்ல வருவது பாலம் அவ்வளோதான்.
1: இந்த தொழில் புரட்சிக்கு பிறகு வந்து அந்த இரும்புகள் கான்கிரீட் பயன்பாடுகள் வந்து அதிகரித்திருந்தது. அதனால நீண்ட தூரத்தையும் கூட அதிக எடையுடன் தாங்கக்கூடிய நவீன பாலங்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கு.
0: இந்த பாலத்தினுடைய முக்கியமான பகுதிகள் என்று பார்த்தோம்னா, பாலம் பல்வேறு வடிவங்களில் கட்டப்பட்டாலும் பொதுவாக சில முக்கியமான பகுதிகளை கொண்டிருக்கும். அதில் மேற்பரப்பு அல்லது தளம் என்று சொல்றது வாகனங்கள் ட்ரெயின் மக்கள் பயணிக்கும் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. மேத்தளம்
1: தூண்களை பார்க்கும்போது பாலத்திற்கு இடையே வந்து தாங்கி நிற்கின்றதாம், அதாவது நிலத்திற்கும் செங்குத்தான ஒரு கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்குமா.
0: தூண்களிலிருந்து வருகின்ற முழு இடையே மண்ணுக்குள் பாதுகாப்பாக பகிர்ந்து அளிக்கின்ற ஒரு பகுதி தான் அடித்தளம்.
1: கரையோர தாங்கிகள் அப்படின்னா பாலத்திற இரண்டு முனைகளையும் வந்து நிலப்பகுதியுடன் இணைக்கும் ஒரு கட்டமைப்பாக இருக்கும்.
0: இதே போல பீம்கள் இருக்கிறத விரிவான இணைப்புகள், பாதுகாப்பான தகடுகள், தடுப்புகள் என்று சொல்லி எக்கச்சக்கமான பகுதிகள் இந்த பாலத்தில் இருந்தாலும் கூட இந்த பாலத்தினுடைய முக்கிய வகைகளை நாங்கள் பார்க்கலாம். பீம் பாலம் என்ற ஒரு பாலம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, எளிமையான பால வகை என்று சொல்லப்படுகிறது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தூண்களின் மேல் நீளமான பீம்கள் வைக்கப்பட்டு பாலத்தின் தளம் அமைக்கப்படுகிறது. குறுகிய மற்றும் நடுத்தர தூரங்களுக்கு இந்த பீம் பாலங்கள் பொருத்தமானவையாக பார்க்கப்படுகிறது.
1: அதே மாதிரி வளைவு பாலம் அப்படின்னு கூட ஒன்று இருக்காம், அதை என்னென்னு பார்க்கும்போது இந்த கீழ்ப்பகுதி, அந்த பாலத்திர கீழ்ப்பகுதி வந்து வளைஞ்ச வடிவிலே இருக்குமா வளைவு பாலத்திர. அது என்ன அப்படின்னு பார்த்தா, பாலத்திற்கு மேலே ஏற்படுற அந்த இடையை வந்து இந்த வளைவின் வழியாக ரெண்டு புறமுமே தாங்கி நிற்குமாம் அந்த வளைவு பாலம். இது வந்து அநேகமாக கல், செங்கல், எஃகு போன்ற காங்கிரீட்டை வந்து பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான பாலங்களை வந்து உருவாக்குவார்களாம்.
0: அடுத்து தொங்கு பாலம். தொங்கு பாலம் தெரியும், தொங்கு பாலம் நீங்க அனுபவிச்சிங்களோ தெரியும், நீங்க போயிருப்பீங்க போயிருக்கிறீங்க. அதுல அப்படியே போயிட்டு இருக்க முன்னுக்கு நின்றால் ஒரு ஆள் அப்படியே லைட்டா ஆட்டினாருன்னா பின்னுக்கு ரொம்ப ஆடுவே
1: இல்ல
0: அந்த அளவுக்கு இருக்கப்ப அந்த தொங்கு பாலம் சொல்றேன். இதெல்லாம் தொங்கு பாலம் எதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துக்கிறது அதிகமானங்களுக்கு தொங்கு பாலத்தை பற்றி நல்லா தெரியும். அதாவது கேபிள் பாலம், கேபிள் அதனுடைய ஆதரவு அல்லது அதில் உதவியோடு செய்யப்படுகிற பாலம். இந்த பாலம் உயரமான கோபுரத்திலிருந்து நேரடியாக பாலத்தின் தளத்துடன் கேபிள்கள் இணைக்கப்பட்டிருக்கு. தொங்கு பாலத்துடன் ஒப்பிடும்போது இந்த கேபிள் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நவீன நகரங்களில் அழகும் உறுதியும் கொண்டதாக பிரான்ஸ்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். பிரான்ஸ்ல பார்க்கலாம், டவுன் டவுன்ல இப்போ ட்ரோனா டவுன் டவுன்ல கூட சில இடங்கள்ல இருக்கு. நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும், நீங்க கொஞ்சம் போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும்.
1: நகரக்கூடிய பாலம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பெரிய கப்பல்கள் வந்து கடந்து செல்வதற்காக திறக்கவோ அல்லது உயர்த்தவோ அல்லது சுழற்றவோ கூட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த பாலத்தை வந்து. அதாவது கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெற துறைமுக பகுதிகளில் வந்து இது குறிப்பாக அமைந்திருக்குமா.
0: அதே போல் மிதக்கும் பாலம் என்பது பார்த்தீங்கன்னா, நீரினுடைய ஆழம் அதிகமாக இருக்கும். அங்கே போட்டால் நிரந்தர தூண்களை போட இல்லாத கான்கிரீட் போடலான பிரச்சனைலாம் இருக்கிற இடங்களில் நீரின் மேல் மிதக்கக்கூடிய சிறப்பு அமைப்புகள் கொண்ட ஒரு பாலமாக இருக்கிறது. இருக்கிறதா மிதப்பு பாலம். இந்த பாலம் எல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மண்சரிவு, மழையால் ஏற்பட்ட மண்சரிவு மலையக பகுதியில் மிக பெரிய அளவு பாதிப்பை உண்டாக்குறது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு என்ன செய்தவங்க சொன்னால் ஒரு விதமான பாலம், டெம்பரரி பாலம்னு சொல்லி கொடுத்துருந்தவங்க, அது நீண்ட காலம் பாவிக்க இல்லாது, ஆனால் நீங்கள் பெர்மனண்டாக ஒரு பாலம் போடும் வரைக்கும் அதை பாவிக்கக்கூடிய ஒரு டெம்பரரி பாலம். பார்த்தா அது ஸ்ட்ராங்கான பாலம் மாதிரி இது பெர்மனண்டாக போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் பெர்மனண்டாக போட்ட பாலம் இல்லை, அது டெம்பரரியாக போடப்படுற பாலம். வித்தியாசமாக இருந்தது, அதான் முதல் தடவையாக நான் பார்த்தேன், நேராக போய் பார்க்கல, வீடியோவில் பார்த்துருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து தேடி பார்த்த நேரம் இந்த தகவல் எல்லாம் கிடைச்சிது.
1: இல்லை எல்லாருக்குமே பாலம் அப்படின்ற ஒன்று தெரிஞ்சிருக்கும், ஆனால் இத்தனை வகை பாலம் இருக்கு அப்படின்றது இன்றைக்கு தான் நிறைய அநேகர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
0: அதுக்கு தானே வந்திருக்கேன். 3:15 நீங்கள் மணிந்து கொள்ளலாம், இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கலாம், இஸ்டெஃபமோடு அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு பாலத்தை பற்றி என்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது.
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவு விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவேளையில் சோஃபா பெட் இருக்கின்றது, கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவு விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது, கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை, 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒருமுறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
2: 1586
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஈரானின் 3 எண்ணெய் தாங்கி கப்பல்களை தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்கா ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல்களை ஈரானிய ஏவுகணைகள் இலக்கு வைத்ததை அடுத்து இத்தாக்குதல் இடம்பெற்றதாக அது கூறியுள்ளது. தேவைப்பட்டால் ஈரானில் எஞ்சியுள்ள எண்ணெய் விநியோக அமைப்பு அழிக்கப்படும் எனவும் அமெரிக்க ராணுவம் எச்சரித்துள்ளது.
4: தமிழ்நாட்டில் 1020 கோடி ரூபாய்கள் ஊழல் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் இடம்பெறும் நிலையில் தாவேக அரசின் மிரட்டல்களுக்கு திமுகவோ கே என் நேருவோ அஞ்சப்போவதில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவை எதிர்கொள்ள முடியாத காழ்ப்புணர்ச்சி காரணமாக கே என் நேருவை தாவேக அரசு பழி வாங்குவதாக திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார்.
3: இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இதற்காக சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தரக்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அது கோரியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்ட்லர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 15 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777. Mortgage Solutions.ca.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்
7: FM 102.7
6: East FM.ca.

0: 3:45 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரைவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அறிவது கரைவேல் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றைய நாள் பாலத்தை பெரிதாக நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. அதை பற்றி பல விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரோனோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம்புதிய கொண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அலையுங்கள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் 4167884283. ஒன் பெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் $305,000. ஒன் பெட் பிளஸ் டென் ஸ்டார்டிங் ஃப்ரம் 365,000. டூ பெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றரை சன்சீபனிடம் வாங்கும் போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், க்ளோசிங் இன் 2 to 4 months, இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ, சென்டானியல் காலேஜ், ஹாஸ்பிட்டல், 401 அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியல் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் 416-788-4283.
0: பாலம், பாலங்கள் இத்தனை வகை, அது எப்படி உருவாகுது அப்படின்ற மாதிரி பல விடயங்களை பார்த்திருந்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பாலம் கட்டுவதற்கு முன்பு என்னெல்லாம் ஆய்வுகள் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு பாலத்தை வந்து கட்டுவதற்கு பல வகையான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படுமாம். அதாவது பாலம் அமைக்கும் இடத்துல மன்ற தன்மை எப்படி இருக்கும், அதுல நீரின் ஆழம் எப்படி இருக்கும், நீரோட்டத்துல வேகம் எப்படி இருக்கும், வெள்ளோபாயம் எப்படி இருக்கும், காட்டிட வலிமை எப்படி இருக்கும், நிலநடுக்க வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இப்படி எல்லாமே ஆராய்ச்சி செய்துதான்.
1: இதை ஒன்றும் பார்க்காம பாலத்தை கட்டினா அப்ப தெரிஞ்ச ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நடந்தது.
0: அப்ப பாக்க இல்லன்னு சொல்ல வரீங்க அந்த கட்டும் போது.
1: என்னென்ன
0: மாதிரியான வாகனங்கள் வந்து பயன்படுத்தப்படு, அந்த பாலம் வந்து கட்டினா என்னென்ன வாகனங்கள் போய் வரும், எத்தனை வாகனங்கள் போய் வரும், எவ்வளவு இடையே தாங்கும், இப்படி எல்லாத்தையுமே அளந்து அதை கணிச்சு தானே அந்த பாலத்தை வந்து கட்டுவாங்களாம். அதுக்கு இவ்வளவு ஆய்வுகள் வந்து மிக முக்கியம்.
1: சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றி எல்லாம் பார்ப்பாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு, கட்டுமான செலவு, பராமரிப்பு செலவு, எல்லாத்தையும் நீங்க கட்டி விட்டுட்டு மட்டும் போயிடாதே, பராமரிக்கணும். ஒரு வீட்டை கட்டுவீங்க, கட்டி போட்டு பராமரிக்க விட்டீங்கன்னா இருக்கும் அந்த வீடு, அப்படித்தான் அதுவும். அதே போல பாலம் கட்டுற முறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, என்ன செய்வாங்க எல்லாரும் என்ன இப்ப காலம் கட்டுற முறை எல்லாம் நீங்க சொல்றீங்களே சொல்லி எல்லாம் கேட்கலாம். ஆனா இருந்தாலும் நிலத்திலும் நீருக்குள்ளும் வலுவான அடித்தளங்கள் அமைக்கணும், அதான் மிக முக்கியமானது. அதற்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அதற்கு இவ்வாறான தூண்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நீரினுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதுக்கு ஏற்றாற்போல் அதனுடைய அடித்தளங்களை இடவேணும் என்பதெல்லாம் மிக மிக முக்கியம். அதை எல்லாம் பார்ப்பாங்க. கட்டுமானம் முடிந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, பாலத்தினுடைய வலிமை சோதிக்கப்படும். அதோட வலிமை எந்த அளவுக்கு இருக்குது, இவ்வளத்தை தாங்குமான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த சோதனை முயற்சிகளில் வாகனத்தை செலவிடுவாங்க. அப்படி வாகனத்தை செலவிட நான் ஒரே யோசிக்கிறேன், நான் அப்படி பார்த்துருக்கிறேன், நடந்தது லைவாகவே நான் பார்த்துருக்கிறேன். டெஸ்டிங் நடக்கும், அந்த ட்ரையல் நடக்கிற நேரத்தில் ஒரு டிரைவரோட, அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறத, அந்த பெரிய சல்லிக்கல்லாம் கொண்டு போகிற பெரிய
0: கண்டெய்னர் மாதிரி, டிப்பர் மாதிரி,
1: டிப்பர் அப்படி சொல்லலாம். இங்கே இருக்கிற அந்த 53 அதெல்லாம் இல்லை, பெரிய ட்ரக் எல்லாம் இல்லை, இதை அப்படியானது ஃபுல் லோடோட அனுப்புவாங்க. அப்போ அந்த பார்க்கறதுக்காக அப்போ டிரைவர்கிட்ட கேட்டு, என்ன மாதிரி திரும்பி வருவீங்களான்னு நான் தான் கேட்டேன்.
0: நல்ல ஒரு கேள்வி.
1: அவர் சொன்னார், போகவே இல்லை அதுக்கு மேல இந்த கேள்வி,
0: நல்ல சகுனமுடா அப்படின்னு நினைச்சிருப்பார்.
1: போயா போயா மாதிரி இல்ல இல்ல, ஜாலியா சொன்னாலும் எது வேணுமானாலும் அப்படி ஒரு ஜோக்கா சொன்னாலும், ஆனால் அந்த ட்ரையல் எல்லாம் நடக்கும். அது அந்த ட்ரையல் நடந்து எல்லாம் உறுதி அதிகாரப்பூர்வமா உறுதி செய்ததுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அதனை மக்களுடைய பாவனைக்காக திறந்து வைப்பாங்க. இந்த பாலங்களுடைய பயன்பாடுகள், பாலங்கள் என்பது பயண நேரத்தையும் தூரத்தையும் மிகவும் குறைக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த படகுல சில சில இடங்கள்ல அந்த பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பெரிய பெரிய வாகனங்களை ஏற்றக்கூடிய மிகப்பெரிய குரூஸ் மாதிரி இருக்கும், அதில் வாகனங்களை ஏற்றலாம், வாக்களும் போகலாம். அப்போ ஒரு ஒரு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்கு அப்படியான பாதைகளை பயன்படுத்துறதுன்னு இவ்வளவு நேர விரயம் இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு பாலத்தை போட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது எந்த அளவுக்கு நேரத்தை குறைக்கும் என்பதெல்லாம் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இந்த பாலங்களுடைய பயன்பாடு என்பதை பார்த்திங்கன்னா, தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட அந்த வணிக மையங்களுக்கு இடையிலான அந்த போக்குவரத்துகள், இந்த குட்ஸ் சப்ளை என்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாலங்களால் மிகப்பெரிய அளவில் அந்த நேரக்குறைவு, அதே நேரத்தில் சேர வேண்டிய இடங்கள்லாம் டைமுக்கு போச்சுட்டு சரி இன்னும் சிரிக்கிறீங்க அதை நினைச்சு.
0: இல்லை எப்படி ஒரு கேள்வி. தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் வணிக மையங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்தை வந்து இந்த பாலங்கள் வந்து எளிதாக்குதான்.
1: இதைத்தானே சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல,
0: இல்ல நீங்க சொன்னதை நான் வேற மாதிரி சொல்லி பார்த்தேன்.
1: சொல்லி பார்த்தீங்க, எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை படித்து கேட்கலாம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ்லினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவிற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவேளையில் சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவிற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒருமுறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: The one and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio
4: station. உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. 6478910742.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
10: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
11: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
12: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
13: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே?
14: Weekend East FM Tamil 102.7.
15: என்ன சொல்லுங்க?

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: 4:02 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் எஃப்எம்மில். இப்பொழுது காலநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது, 26 உணர்கின்றோம். அதே போல இரவு விளைவு 16 டிகிரி செல்சியஸாகவும் நாளை நாள் 21 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாகவும் இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் தெரிவிக்கின்றது.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
1: பாலத்தை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். வீதி ரயில் மற்றும் பாதசாரிகளுடைய பாலங்கள் அப்படின்லாம் இருக்கு. இதில் வாகன போக்குவரத்திற்காக அமைக்கப்படுகின்ற சாலை பாலம், அதாவது ரோட் மாதிரி அமைக்கப்படுகின்ற பாலங்கள் என்று சொல்லி சொல்லலாம். அதே போல் ரயில்களினுடைய இடை, அது அதனுடைய பாரம், அது எந்த அளவுக்கு வைப்ரேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கட்டப்படுவது தான் ரயில்வே பாலம். ரயில்வே பாலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் பாதசாரிகள் நடந்து போகிறதுக்குன்னு சொல்லி கட்டப்படுகின்ற பாலங்கள், பாதசாரிகள் நடந்து போகிறது மாதிரி சைக்கிள் ஓட்டிகளுக்காக கட்டப்படுகின்ற பாலங்கள் எல்லாம் வகை வகையாக இருக்கும். அந்த பாரத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய கட்டமைப்பு என்பது வித்தியாசமாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். ஒருக்கா கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் போயிட்டுருக்குள்ள ஒரு வாகனம் 4-way சிக்னல் போட்டு நிற்குது, ஹைவே 401 பிக்கரிங்கில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிவர்பூலுக்கிட்ட போகிறதுக்கு முன்னால், அதாவது நீங்கள் ஈஸ்ட்டுக்கு போகக்குள்ள லிவர்பூலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு மேம்பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தில் ட்ரெயின் போகும், குட்ஸ் ட்ரெயின் போகும், போகிற ட்ரெயின். அப்போ ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா அது வளைஞ்சு போகிறது எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த விழுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ இங்கேருந்து போகிறாங்களுக்கு பார்த்தா அது சரிஞ்சு விழுந்துருமோ என்று சொல்லி நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு அந்த கிழிஞ்சு அப்படி போகும், அது அது பாதுகாப்பா தான் போகும்.
2: ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு தனித்தனி பாலங்கள் இருக்கிற மாதிரி, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலயே எல்லா, அதாவது வாகனங்களும் பயணிக்கலாமாம், ரயிலும் பயணிக்கலாமாம், அப்படி தனித்தனி தளங்கள் வந்து அதற்காக
1: அமைக்கப்பட்டிருக்கு. ட்ரெயின் ஒரு பக்கத்தால் போகும், இல்லை ட்ரெயின் போகாத நேரம் வாகனங்கள் போகும், அல்லது ட்ரெயின் போகிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் நிப்பாட்டுப்பட்டிருக்கும், ட்ரெயின் மட்டும் போகும். அப்படி நிறைய இடங்கள் இருக்குது தானே, அப்படி நிறைய பாலங்கள் இருக்கு. எத்தனை பாலம் கட்டுறேன், ஒரு நடுவில் பெரிய ஒரு ஆறு, ஆழமான ஆறு ஒன்று போகுது, அதுக்குள்ளே நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு பாலம், ட்ரெயினுக்கு ஒரு பாலம், வாகனத்துக்கு ஒரு பாலம், சைக்கிளுக்கு ஒரு பாலம், முடியுமா?
2: அப்போ ஆறே மூடிடும். தொடர்ந்து அதுல பராமரிப்பு வந்து மிகவும் அவசியமா, அதுல இருக்கிற தூண் ஆகட்டும், பீம்கள், கேபிள்கள், கேபிள் இணைப்புகள் மற்றும் சாலை மேற்பரப்பு ஆகியவை வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து அடிக்கடி பரிசோதிக்கப்பட வேணுமா?
1: கண்டிப்பா. இப்போ நீங்கள் போகிற நேரங்களெல்லாம் அந்த பிரிட்ஜ் உள்ள இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில ஒரு பேரியர் போட்டிருப்பாங்க, ரெண்டு லேன் இருந்தால் ஒரு லேன் பிளாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா, மெயின்டெனன்ஸ். அவங்க செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி ஏதாவது பெயிண்டிங் செய்யணுமா, அல்லது வேறு காங்கிரீட் இது எதுவும் செய்யணுமா, என்ன திருத்தங்கள் செய்யணுமான்றதை கன்சிஸ்டண்டாக பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அது அடிக்கடி பார்த்துட்ருப்பாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறபடியாக தான் நாங்கள் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிற
2: நாடு,
1: அல்லது வளர்ச்சி அடைந்து வர நாடுன்னு சொல்லி கொஞ்சம் தூக்கி விட்டுருவாங்க. 4:05 அறிவது கரவேல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஸ்டெஃபமே. ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வ ராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சார் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.
3: அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமா 4:06.

0: நான்கு மணி பத்து நிமிடம் அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் வழங்கும் லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல் நியூ அரைவல் பியர்ஸ் ஜுவல்லரி $190 per gram matrame. New design Singapore nagaigal, temple jewellery collections, malivu vilaigalil. IP Gold House 40 New Delhi Drive, Unit 56. Markaman, New Delhi 905-554-5890.
0: பாலங்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை பேரிடர்களும் பாலங்களும் சொல்லி பார்த்தால் இந்த வெள்ளம், புயல், நிலநடுக்கம், நிலச்சரிவு, அதேபோல கடுமையான காற்று, இப்படியான இந்த இயற்கை பேரிடர்கள் என்றது வரும், வரத்தான் செய்யும். அப்படிதான் வந்தது கொஞ்சம் நாளைக்கு முதலும். இப்படியெல்லாம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் வர்ற நேரத்தில் பாலங்கள் பாதிக்கக்கூடும் தானே, நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆனால் அது பாதிக்கப்படாத வகையில்லாம் பாதிக்கணும்னா, இப்போ கட்டுப்படுற பாலங்கள் எல்லாம் ஒரு டெக்னாலஜி வயசில் கொஞ்சம் அப்படி பார்த்து கட்டுறாங்க. அதே மாதிரி அதான் ஜோசுவேன், நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படும் பகுதிகளில் அந்த அசைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பார்த்தால் சிறப்பான ஒரு தாங்கி பிடிக்கிற விஷயமெல்லாம் அந்த பாலங்களில் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல வெள்ளம் ஏற்படுற பகுதிகள் கூட நீரோட்டத்தால் தூண்களினுடைய அடிப்பகுதி அந்த அரிக்கப்படாமல் இருக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அதான் நான் யோசிச்சேன், அலை அடிக்கிறேன்னு சொன்னால் இப்படி அலை அடிச்சோன்னா இந்த பக்கம் பாயிற, அதான் அலை அடிச்சோன்னா அந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். இல்லை அப்படி காலப்போக்கில் வரலாம், தொங்கு பாலம்,
1: மிதக்கும் பாலம், முதல் ஆரம்பத்தில்
0: மிதக்கும் பாலம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கன்செப்ட் தானே. அப்படி இதை மிதக்கிற மேலே மிதக்கும், மேலே மிதக்கக்கூடிய பாலங்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆசை அதில் கொஞ்சம் நடந்துதான் போய் பார்க்கணும், இப்படி என்ன மாதிரி அது இருக்கு.
1: வர வர காலம் எல்லாம் வந்துடும்,
0: வந்துடும். அப்போ ஒன்றிய அறிவிலைக்கு மேலே நடக்கலாம்,
1: நடக்கலாம். ஆனால் அப்படி பாலங்கள் வந்து மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கினாலும் கூட அவற்றை கட்டுமானம் வந்து சுற்றுச்சூழலில் வந்து தாக்கத்தை கூட ஏற்படுத்துமா?
0: அந்த தாக்கம் ஆஃப்டர் த பிரேக் தானே, அப்படிதான் சொல்ல வரீங்க. சரி, அறுபது கதவைகள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இப்பொழுது நாங்கள்
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மேட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவேளையில் சோஃபா பெட் இருக்கின்றது, கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் $3 வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலி விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மேட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது, கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர், 416-726-4417.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
2: உள்ளம் கொள்ளைகொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: என்றும் இசையுடன்
8: உங்களுடன் 102.7.

0: 4:28 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பாலங்களை கட்டி கொண்டிருக்கிறோம் தானே.
0: அப்படியே ஸ்ருதி மாறாம சொல்றோம் அப்படின்னு நினைச்சீங்களோ?
1: நான் அப்படி ஒன்று நினைக்கல. என்ன, நான் ஸ்ருதியை கவனிக்கல.
0: அப்போ நான் வந்து நீங்கள் ஏதோ பாலங்களை கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்கிறதுனால நான் நினச்சேன் அப்படியே ஸ்ருதியில் போகுதோ அப்படின்னு நினச்சேன்.
1: பரவாயில்ல, டெவலப் ஆகிட்டீங்க. ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரோனோ மற்றும் ஃபோரோவனுக்கு அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம் புதிய கொண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அலையுங்கள். ரிமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் 4167884283. ஒன் பெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் $305,000. ஒன் பெட் ப்ளஸ் டென் ஸ்டார்டிங் ஃப்ரம் 365,000 dollars. Two beds starting from $435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றை சன்சீபனிடம் வாங்கும் போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், க்ளோசிங் இன் 2 to 4 months, இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரோனோ, சென்ட் டேனியல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் 401 மிக அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்சியல் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் 4167884283. 4167884283.
0: 4:29 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலங்கள் வந்து மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கினாலும் கூட அவற்றின் கட்டுமானம் வந்து சுற்றுச்சூழலில் வந்து பல தாக்கத்தை ஏற்படுத்தலாமாம். அதில் வந்து ஆற்றின் இயல்பான நீரோட்டமாகட்டும், மக்களின் வாழிடமாகட்டும், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இயக்கம் பாதிக்கக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே கட்டுமானத்திற்கு முன்பு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து நிச்சயமாக நடத்தப்பட வேண்டுமாம் சஞ்சயன். அந்த பாலம் வந்து கட்டுறதுக்கு முதல் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா நான் என்ன சொல்ல?
1: அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டேன் பாலம் மாதிரி.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுகளிலிருந்து வெளியேறிய கனடிய பிரதமர் மார்க் கார்னியின் முடிவுக்கு 85% கனடிய மக்கள் ஏதாவது வகையிலாவது ஆதரவளிப்பதாக புதிய நனோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 80% கனடிய மக்கள் அமெரிக்கா மீதான பதல் வரி விதிப்புகளுக்கும் கருத்து கணிப்பில் ஆதரவளித்துள்ளனர்.
0: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 19 இடங்களில் சோதனைகள் நடைபெற்றுள்ளன. முன்னைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையில் இடம்பெற்ற 1020 கோடி ரூபாய்கள் ஊழல் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை முன்னாள் அமைச்சர் கே என் நேரு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சாடியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான விமான கொள்வனவில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டிருந்தார்.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர்

0: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 416-284-7000 கேஷ் பாயிண்ட் ஸ்கார்போரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
2: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: 4:44 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரைவேல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: என்ன அழகு, எத்தனை அழகுன்னு சொல்லி நீங்கள் பாலத்தில் மேலே போகிற நேரம் அல்லது பாலத்தை அண்மிக்கிறதுக்கு முதல் இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில பேர் அதனுடைய கட்டமைப்பு பார்த்தா சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு பாலம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் நயாகரா ஃபால்ஸுக்கு கொஞ்சம் கிட்ட அந்த பாலம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு பாலம், நீங்கள் போகிற நேரம் பாருங்கள். அதை அண்மிக்கிற நேரம் அதனுடைய அழகு எப்படி இருக்கும், போகிற நேரம் ஒன்றரை விலைக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதை சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ கடைசி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். எதிர்கால பாலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா, ஏஐ தொழில்நுட்பத்தில் நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டு, அதை பிற பாலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் செய்யலாம். அதுக்குரிய தொழில்நுட்பம்னு சொல்லிச்சுன்னா என்னெல்லாம் இருக்குது, அந்த பாலத்தில் இருக்கிற கிராக்குகள் வருதா அல்லது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றத முன்கூட்டி அறியக்கூடிய வகையில் அனர்த்தத்தை தவிர்க்கக்கூடிய பலவிதமான முன்னேற்பாடுகள் இப்போ வருகிற எதிர்காலத்தில் வருகிற பாலங்களில் மேற்கொள்ளப்படும், கட்டுமானத்தில் மேற்கொள்ளப்படும்ன்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப உலகத்துல இருக்கிற பிரபலமான பாலங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம்.
0: ஆமாம், ஆரம்பத்தில் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜை தான் பார்க்க போகிறோம். இது அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அமைந்திருக்காம். இதோட சிறப்பு என்னென்னு பார்க்கும்போது செம்மஞ்சள் நிறத்திற்கு புகழ்பெற்ற ஒரு தொங்கு பாலமாக இருக்குதா.
1: டவர் பிரிட்ஜ், இது லண்டன் இங்கிலாண்டில் அமைஞ்சிருக்குது. இது கப்பல்கள் செல்ற போது திறக்கும் நகரக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். அப்படி ஜாலியாக இருக்கும் என்ன பார்க்க.
0: சிட்னி ஹார்பர் பாலம் பிரிட்ஜ், இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி நகரத்தில் தான் இருக்கான். பிரம்மாண்டமான ஸ்டீல் வளைவு பாலமாக இருக்கின்றதா.
1: புரூக்ளின் பிரிட்ஜ், இது நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில். மன்ஹாட்டன் புரூக்ளின் பகுதிகளை இணைக்கின்ற வரலாற்று பாலமாக இது பேர் பெற்றதாக இருக்குது.
0: இன்னும் ஒரு பாலமாக அகாஷி ஹைக்கியோ பிரிட்ஜாக இருக்கின்றது. இது வந்து ஜப்பான் நாட்டில் இருக்குதாம். உலகில் மிக நீளமான மைய இடைவெளிகளை கொண்ட தொங்கு பாலங்கள் இதுவும் ஒன்றாம்.
1: அதே போலவே ரியால்டோ பாலம், இது வெனிஸ் இத்தாலியில் இருக்குது.
0: பொண்டே வெக்கியோ, இது புளோரன்ஸ் இத்தாலியில் இருக்குதாம்.
1: சார்ல்ஸ் பாலம், இது செக் குடியரசுல இருக்குது.
0: மில்லோ வைடக், இது வந்து பிரான்ஸ்ல இருக்குதாம்.
1: வாஸ்கோடகாமா பாலம் பாருங்க, அது கூட டக்கடு வரல. வாஸ்கோடகாமா பாலம் அவர் போர்த்துகல்ல இருக்குது.
0: சிங்கப்பூர்ல வந்திருக்கிற ஹெலிக்ஸ் பாலம்,
1: பனிப்போ நீரூற்று பாலம், இது சியோல் தென்கொரியாவில் இருக்குது.
0: கௌரா பிரிட்ஜ், இது கொல்கத்தால இருக்கு. அநேகமான வடிவேலுவால பிரபலமான ஒரு பாலம்.
1: சரி, அதே போலவே பாம்பன் பாலம் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குது. இப்படியெல்லாம் பிரபலமான பாலங்கள் இதெல்லாம் சொன்னீங்க. நீங்க சீனா விட்டுட்டீங்க, ரூயி பாலம்ன்றது பார்த்தீங்கன்னா அது சீனாவில் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட பிரபலமான பாலங்கள் உலகளவிலே பிரபலமான பாலங்களாக இருக்கின்றன. அந்த பாலங்களை பற்றி சொல்லியிருந்தோம், அந்த என்ன பிரபலமான பாலங்கள் என்பதை சொல்லியிருந்தோம். பாலத்தை பற்றி பல விடயங்களை இந்த 60 கரைகள் இன்றைய நாளில் உங்களுடன் பகிர்ந்து இருக்கின்றது. இதே போலவே வருகின்ற வாரமும் இன்னும் ஒரு தலைப்போடு 60 கரைகள் உங்களை சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு
0: நாங்கள் இப்போ போகையில் நாங்கள் எவரெஸ்ட் பண்ணிச்சு கேட்டுட்டு தானே போக போறோம்.
1: அதுதான் கட்புறமா இருக்கிறீங்க பார்க்க, எனக்கு கண்ணெல்லாம் வேர்க்குது.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவு விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவேளையில் சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவு விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரஸ்ட் பர்னிச்சர்.
1: அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து 5 மணி முதல் 7 மணி வரை உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இசை எக்ஸ்பிரஸ் வருகிறது. உஷா மற்றும் நீரஜா பாடலை உங்களுக்கு தருவார்கள். மறுபடியும் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
0: சுரேகா ரூபன்,
1: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: calendar. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: புதிய தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: நன்றி சஞ்சயன் மேடம் சுரேகா. வணக்கம் நேர்களே. வணக்கம் நீரஜா.
1: வணக்கம் உஷா. வணக்கம் நேர்கள், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நல்லமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, முதல் முதல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா யார்ல வந்திருக்கோம் அப்படியா?
0: அதுக்கு ஒரு சந்தோஷம்.
1: ஒரே படபடப்பா இருக்கீங்க.
0: படபடப்பு என்பது என்னன்னு எங்களுக்கு தெரியாது.
1: அதே போல நாங்க எப்படி கலகலப்பா சந்தோஷமா இருக்கிறோமோ நீங்களும் எங்களோட நெஞ்சு கொள்ள போறீங்க. இசை எக்ஸ்பிரஸோடு இன்றைக்கு 7 மணி வரைக்கும் உங்கள் விருப்ப பாடல்களோடு நீங்களும் இணைந்திருக்கலாம்.
0: நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0040 அதனுடன் உலகிலங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃபன்.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபன் தமிழ்.
1: அதே போன்று யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7 இருக்கின்றது. ஈஸ்டெஃபம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212. மின்னஞ்சலும் இருக்கின்றது ESTFM102.7@gmail.com.
0: டொரண்டோவில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உடனே 27 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு என்ன மாதிரி நினைக்கிறீங்க நீரஜா?
1: சொல்லுங்க பாப்போம். நீங்களே
0: நாங்க சொன்னா நல்லா இருக்கும் பாருங்க. 21 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்க போகுது.
1: அதே தானே சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிறந்த காலநிலை, மிதமான வெப்பநிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சூரிய வெளிச்சம். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அது உயர இருக்கின்றது.
0: நாங்க வந்தபடியே கூட்டிட்டு
1: இல்ல, அது கொஞ்ச காலமா அப்படித்தான் இருக்கு. ஒன்னும் செய்ய முடியாது. சம்மர் வந்தாலும் அப்படித்தான். பொதுவாகவே 3% உயர்வடையே இருக்கின்றது.
0: நீங்களும் தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 416-5544-0040 முதலில் கலந்து கொள்ளும் நீரஜா என்று பார்க்கலாமா? நீரஜா.
1: ஆமாம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். கலகலப்பா வந்து
1: நீங்களும் புதுசு எங்கட கூட்டாளி வந்திருக்கீங்க. சரி, ரோஹிணியோட
0: கூட்டுச்சர வந்திருக்காங்க.
1: எப்படி இருக்கீங்க ரோஹிணி?
2: சந்தோஷமா, மிகவும் சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து அதோட இன்றைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது ரோஹிணி. நன்றி இணைந்த உடமைக்கு.
2: நன்றி இருவருக்கும்.
0: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0040.

0: ரோஹிணியின் விருப்பமாக இசை பாடும் தென்றல் திரைப்படத்தில் தோழி தோன்றிருந்த பாடல். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4165544400.
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற மளிகை விற்பனை தொடர்பாக அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட் from $100, mattress from $75 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவேளையில் சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 இயர் வாரண்டியோடு $1000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலி விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகிறது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: ஏ குப்புசாமி, முனுசாமி, சின்னசாமி, பொண்ணுசாமி, ஆறுசாமி, வீராசாமி, வெள்ளச்சாமி, கருப்புசாமி எல்லாருமே ஓடி வாங்கடா.

0: ராஜாதி ராஜா திரைப்படத்தின் தொழித்தோ இந்த பாடல் நேரம் 5:14 கேட்டுக்கொண்டிருப்பதை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் அழைக்கலாம்.
1: 416-554-4040. சரி, அடுத்து எங்களோட யார் இணைந்திருக்கிறார் சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா, நான் திரவதி அம்பரராஜா பேசுறேன். மாலை வணக்கம். உங்கள் இருவருக்கு நிலமா இருக்கிறீங்களா?
0: நானும் நலம், நீரஜாவும் நிலமா இருக்கிறீங்க. நீரஜா?
1: ஆமா, நல்ல சுமா இருக்கிறோம்.
2: எனக்கு நீரஜா இருக்கிறேன்னு தெரியா போச்சு. சாரி நீரஜா, நான் கோவில
1: அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. சரி சொல்லுங்க. நல்ல சுமா இருக்கிறோம் நாங்க.
2: ஏன்னா கோபி டபுள் டபுள் தான், இந்த டபுள் கோபி எல்லாம் விரும்பி குடிக்கிறோம் இல்ல. ஆனா அது விருந்துட்டு குடிப்போம் எடுத்தா கிடைக்கிதும் இல்ல. சரி, நான் உஷாவோட இசி எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டேன்.
1: பாசமழையில்
2: அந்த பாட்டு, ஒரே ஒரு பாட்டு மனசு இழுக்குது, அந்த உயிரை இழுக்குது அந்த பாடலை. அனைத்து
0: ஸ்காப்ரோவில்
1: யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம்புதிய கவுண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அலையுங்கள். ரீமேக்ஸ் கமிட்டியின் சன்சீபன், 416-788-4283. ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் $305,000, ஒன் பெட்ரூம் பிளஸ் 10 ஸ்டார்டிங் ஃப்ரம் 365,000, 2 bedroom starting from 435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றினை சன்சீபனிடம் வாங்கும் போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், 1 ஃப்ரீ பார்க்கிங், க்ளோசிங் இன்டு 2 to 4 months. இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, சென்டேனியல் காலேஜ், ஹாஸ்பிட்டல், 401 மிக அருகில். அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியல் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ், குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன், 416-788-4283, 416-788-4283.
0: நேரம் 5:16 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டவர்கள் அழைக்கலாம். 416-554-4040.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
5: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 5:24 இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார இறுதி வந்து கலகலப்பா, நீங்களும் இசை எக்ஸ்பிரஸோ, அதாவது எங்களோட இணைந்து ஏன்னா ஒரு ஷாப் தண்ணி,
9: எங்களோட இணைந்தாலே கலகலப்பா இருக்கும் இல்லையா?
8: அதே தான். சரி, இப்போது
9: அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
10: இனிய மாலை போலத்தில் ஈஸ்டப்பம் ஊடாக உருப்புட்டியூர் ராஜா.
9: ராஜா எப்படி இருக்கீங்க ராஜா?
10: ஓஹோண்டு என்னன்னு சொன்னா, நானும் நடு நேரமா உங்களோட நிகழ்ல கேட்டு, கனகாலமான ரோஜாவின் குரல கேட்டு, உங்க இதுவெத்த குரலும் மகள் காத்தேக்கு எப்படி இருக்குமா, அப்படியான ஒரு கனிதண்ட குரல், உங்களோட தொகுப்புக்கு வாழ்த்துக்கள்.
9: அப்பாவும் சொன்னா நீரஜாக்கு $5 கொடுக்கா, எங்க உடுப்புட்டியூர் ராஜாவுக்கு $10 கொடுங்க, கொஞ்சம் கூட சொல்லுவேன்.
10: சிறப்பான தொகுப்பு எல்லாம் வளர்ந்து நான் நிறைய கேட்கிறேன். நல்ல நல்ல சிறப்பு, டேலண்ட் நல்ல விஷயம்.
9: நன்றி உடுப்பட்டியூர் ராஜா.
10: ஒரு விதமான வேண்டுகோள், உங்கள் மக்கள் நிறைய பேர் அனுபவித்து இந்த புரோகிராமுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். பயணிக்கும் போது மிகவும் அவதானம் இருக்கும், நிறைய இடஒறுகளும் அவற்றில் நடக்கிற கேள்விப்பட்டும் கவனமா எல்லாரும் போயிட வேண்டிக் கொண்டு, நான் கேட்கும் பாடல், உஷாவும் நானும் நிரோஜாவும் எல்லா மக்களும் எங்கிட்ட மோதாதே நான் ராஜா ஜி ராஜா, அப்படி யாரு
9: பார்த்து யாரு உங்ககிட்ட மோதுறாங்க? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது உடுப்புடியூர் ராஜா. நன்றி இணைந்தமைக்கு.
10: நன்றி.
9: நீங்களும் அழைக்கலாம் 4165544 0.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
3: East FM Tamil Seidhigal.
4: ஈரானின் 3 எண்ணெய் தாங்கி கப்பல்களை தாக்கி அளித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல்களை ஈரானிய ஏவுகணைகள் இலக்கு வைத்ததை அடுத்து இத்தாக்குதல் இடம்பெற்றதாக அது கூறியுள்ளது. தேவைப்பட்டால் ஈரானின் எஞ்சியுள்ள எண்ணெய் விநியோக அமைப்பு அளிக்கப்படும் எனவும் அமெரிக்க ராணுவம் எச்சரித்துள்ளது.
5: தமிழ்நாட்டில் 1020 கோடி ரூபாய்கள் ஊழல் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைகள் இடம்பெறும் நிலையில் தவிக அரசின் மிரட்டல்களுக்கு திமுகவோ கே என் நேருவோ அஞ்சப்போவதில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவை எதிர்கொள்ள முடியாத காழ்ப்புணர்ச்சி காரணமாக கே என் நேருவை தவிக அரசு பழிவாங்குவதாக திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார்.
4: இலங்கையில் யாழ் செம்பனி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இதற்காக சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அது கோரியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: East FM 102.7 கேட்டாலே East FM 102.7.
5: நேரம் 5:33 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம்.
4: 416-554-4040. இப்போது அடுத்து எங்களோட யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் ரவி ஹரேக்கரன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: சந்தோஷம். ரவிக்கு இன்று என்ன பாடல்?
6: தை மாசி பங்குனி போய் சித்திர மாசம் என்ற பாடலை.
5: தை மாசி இல்ல, தை மாசி பங்குனி போனா சித்திர வருமா பாத்தீங்களா? எங்களுக்கு தெரியாம போச்சு.
4: நான் நினைச்சிட்டு இருக்கேன்
5: வைகாசி வரும் இல்லையா. சரி, யாருக்காக இந்த பாடல்?
6: எல்லோரும் கேட்கலாம்
5: நிச்சயமாக. ரவி, எல்லோருக்காக இருந்து நன்றி இணைந்த உண்டமைக்கு.
6: நன்றி இருவருக்கும்.
4: நன்றி நன்றி ரவி.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 4165352323 4165352323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
4: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
7: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது Tamzin, 437-860-7002, 437-860-7002.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
8: FM 102.7 eastfm.ca.
9: நேரம் 5:42 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளாம் அழைக்கலாம்.
10: 416-5544-0040. சரி, அடுத்த எங்களோட எக்ஸ்பிரஸ்ல ஏறுறதுக்கு யார் தயார்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் உஷா. வணக்கம் நிறையா. நான் நாதன். எப்படி இருக்கிறீங்களோம்?
10: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் நாதன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: மிகவும் நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
10: சந்தோஷம். என்ன செய்து இருக்கிறீங்க நாதன்?
11: சொன்னதால
10: தப்பிச்சீங்க, இல்லாட்டி நாங்க பாட்டு தந்திருக்க மாட்டோம். சரி, என்ன பாடல் என்று?
11: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
10: உங்களுக்காக அந்த அழகிய பாடல் வருகின்றது நாதன். நன்றி இணைந்த உண்மைக்கு.
11: நன்றி,
10: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165-4440.

0: நேயர்களின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ்.
1: அடுத்து எங்களோடு யார் என்று சொல்லி பார்க்கலாம் நாங்கள். வணக்கம்
2: இனிய மாலை. வணக்கம் நீரஜா, உஷா, இருவருக்கும் அப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுமா இருக்கிறோம். நீங்க யார் கதைக்கிறீங்க?
0: என்ன பாடல் என்று
2: படம் வந்து விரலுக்கேத்த வீக்கம். அதுல தேவா பாடின விரலுக்கேத்த வீக்கம் இல்லையா? அந்த பாடல்
0: நாட்டுக்கேட்ட ஒரு பாடலான் இல்லையா? எல்லோருக்காக பேசுகின்றது திரு. நன்றி இணைந்த உடமைக்கு.
2: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: இந்த வழியில் நாங்கள் மேலும் எவரெஸ்ட் பயணிச்சு வழங்குகின்ற மலிவு விற்பனை தொடர்பாக அறிந்து கொள்ள போன்றோம்.
3: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவரையில் சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒருமுறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 4167882426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.

0: நேரம் 6:01 இஸ்டெஃப்எம் மூடாக இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: நீங்களும் தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544400 அத்துடன் உலகிலங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃப்எம்.சிஏ ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7.
0: அதேபோன்று ஈஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
1: டொரண்டோவில் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 29 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸும் 23 ஆகவும் உணர இருக்கின்றோம்.
0: அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடையே இருக்கின்றது.
1: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா நீரஜா?
0: பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வசந்தன்.
2: வணக்கம் வசந்தன்.
0: வசந்தன்
1: வசந்தன் என்று சொன்னாதான் வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா? நன்றி. சரி வசந்தன், ஈவினிங் எல்லாம் அப்படி போயிட்டு
2: இருக்குது.
1: அப்பா வீட்டுல அப்ப ஒரே யோசனையில போய்க்கிட்டு
0: அவரே ஒரு பிட்டெடுத்து தந்திருக்கிற போல இருக்கு. சரி சொல்லுங்க வசந்தன், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஓடுகிற வண்டியோட.
0: அதுதான் அந்த யோசனை பலோஷா,
1: இந்த வண்டி நேரா ஓடுமா, அப்படி ஓடுமா, இப்படி ஓடுமா, அப்படித்தானே?
0: கேஸ் விக்கிற விலைக்கு வண்டியில இருந்து
1: கேஸ் விக்கிற விலை வண்டியில சந்தோஷமா போயிடலாம்
0: போலாம்.
2: அந்த வண்டியில உங்க ரெண்டு பேரும் ஏத்திதான் ஓடும்
0: பாத்தீங்களா?
1: ஃப்ரீயான நாங்க அங்கே வருவோம் இல்லையா? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த உடனே.
2: நன்றி
1: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544400.

0: மைந்தன் திரைப்படத்திலிருந்து ஒழித்த அந்த பாடலை கேட்டீர்கள் வசந்தனின் தெரிவில். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள
1: 416-554-4000. சரி, அடுத்து எங்களோட யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் கரண் கதைக்கிறேன். எப்படி இருவரும் நலமா?
0: நலமா இருக்கிறோம் கரண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன்.
1: சரி, என்ன பாட்டு வேணும் இப்பொழுது கரனுக்கு?
2: எனக்கு ராம் படத்துல இருந்து ஆர் ஆர் இராரோ அம்மா பாட்டு கேட்போமா.
1: ஆஹா, ஏதாவது சிறப்பு காரணம் இருக்குதா?
3: அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவிற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவழியில் சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலி விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒருமுறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6474598669.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 4162663389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 4162979903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 9054283131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
4: 4162937287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
4: 4164616401.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
7: நேரம் 6:18 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளலாம்.
8: 416-5544-0040. அடுத்து எங்களோட தன்னுடைய விருப்ப பாடலோட யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யார்? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் சோதிலிங்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: சந்தோஷம்.
8: நன்றி.
7: நீங்களும் அழைக்கலாம். 4 6 5 4 4 0 4 0.

0: சோதிலிங்கத்தின் விருப்பமாக ஆதிரடி படை திரைப்படத்தின் தொழித்தோ இந்த பழல் நேரம் 6:24 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ள அழைக்கலாம் 416-554-4040. அடுத்து எங்களோடு யார் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாடல் என்று செல்வகுமாருக்கு? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த உண்மைக்கு.
2: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் அழைக்கலாம் 416-554-4040.

0: பாட்டு நாலு விஷயம்
1: தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் இருந்து வெளியேறிய கனேடிய பிரதமர் மாக்கானியின் முடிவிற்கு 85% கனேடிய மக்கள் ஏதாவதொரு வகையிலாவது ஆதரவளிப்பதாக புதிய நானோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் முன்னெப்போதும் இல்லாத அளவில் 80% கனேடிய மக்கள் அமெரிக்கா மீதான பதில் வரி விதிப்புகளுக்கும் இக்கருத்து கணிப்பில் ஆதரவளித்துள்ளனர்.
3: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 19 இடங்களில் சோதனைகள் நடைபெற்றுள்ளன. முன்னைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையில் இடம்பெற்ற 1020 கோடி ரூபாக்கள் ஊழல் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை முன்னாள் அமைச்சர் கே என் நேரு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சாடியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமான கொள்வனவில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருந்தார்.
4: Weekend East FM 102.7

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்ட்லர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 15 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்ப்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
2: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Lebi 437-477-7960 437-477-7960.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
2: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட்

0: இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: நேரம் 6:40 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை 7 மணி வரை கேட்டு மகிழலாம்.
5: 416-554-4040. அடுத்து எங்களுடைய யாரன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் உஷா மற்றும் நிரோஜா தான் அடுத்த வருவேன்.
4: நீரஜா
6: நான் விரும்பி கேட்கும் பாடல் ஆயுதம் என்ற படத்திலிருந்து தினா ஹரிணி இருவரும் பாடியிருக்கின்றார்கள். ஹார்மோன் சுரக்குது ஐயோ உன்னை பார்த்தால் உன்னை நினைத்தால் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
4: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. சிவகுமாரன், என்ன செய்தீங்க?
6: என்ன பாட்டு கேட்டுக்கிறோம் நானும் எனது மனைவி.
4: நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு பதில் இல்லையா நீரஜா?
5: பாட்டு பாடிச்சிட்டே இருக்கிறோம் சொல்லுங்க நெக்ஸ்ட்.
4: சரி சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. நன்றி இணைந்த உண்மைக்கு.
6: நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040.

0: குமாரின் விருப்பமாக ஆயுதம் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்த பாடல். நேரம் 6:46 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: அடுத்து எங்களோடு இணைந்து கொள்கின்ற நேயர் யார் என்று சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல விஷயம் பாத்தீங்களா உஷா?
0: அது போறவன்ல நிக்கிற ஆரோக்கியமா இருக்கிறான் பாத்தீங்களா? அப்படி என்ன சொல்லுங்க, என்ன பாடல் என்று உங்களுக்கு
2: என்ன பார்த்தா ராசா அந்த குளத்துல இருந்து ஆசை வச்ச அந்த பாட்டு கொஞ்சமா கொடுக்கணும்.
0: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த உடமைக்கு.
2: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
1: இந்த வழியில் நாங்கள் மேலும் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற மலிவு விற்பனை தொடர்பாக அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
3: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவு விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவழியில் சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலிவு விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: நேரம் 6:50 இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்தை நெருங்கி இருக்கின்றோம்.
0: மீண்டும் நாளை 5:00 to 7:00 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியருடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மாறலாம். அதாவது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை நாளை ஞாயிற்றுக்கிழமை 5:00 to 7:00 வரை கேட்டு மகிழலாம்.
1: அதே போன்று இன்றைய நாள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியே வந்து நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரம் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் இணைந்திருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கு மிகவும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து உங்களோட இணைந்திருக்க போறா உஷா. நன்றி உஷா, நீங்களும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 9:00 வரை உங்களுக்காக ஸ்டார் நைட் ஒலிக்க காத்திருக்கின்றது.
0: நன்றி நீரஜா.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are you?
1: Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
8: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
7: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
8: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ்
9: தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
10: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775. KM Business
11: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மென் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.

நேரம் 7:02 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்டார் நைட். நம் நாட்டு கலைஞர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. 9 வரை தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃபம் .ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7. ஈஸ்டெஃபம் அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் நம்முடன் தொடர்பு கொள்ளலாம். டொரண்டோவில் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உள்ளே 27 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸும் உடனே 23 ஆகவும் முன்னர் இருக்கின்றோம். திங்கட்கிழமையை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் உடனே 26 ஆகவும் உணர இருக்கின்றோம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோலின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது. இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்கவிரும் முதலாவது பாடலுடன் சாருமதி.

காவலன் ராஜேஷின் இசையில் சாருமதி மெனோ வி பிரசன்னா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஸ்டார் நைட். அடுத்த பாடலுடன் சிம்மை சிவகுமார்.

0: நேற்றைய கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உங்களுக்காக சிம்மயி சிவகுமார் பாடிய பாடலை தந்திருந்தோம். நேர மேல்மணி 10 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த இதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் விளங்கும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவரையில் சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸை நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒருமுறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: யாழ்ப்பாண ஊர்களின் பாடலை பாடியிருந்தார் எஸ் பி சுகீர்தன். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட்.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
5: மார்க்கம் அகாடமி பிள்ளைகளின் கல்வித் திறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
6: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

ரஞ்சித் ஜோசப்பின் ஊழி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் பாடல் உங்களுக்காக ஒரு அறிமுக பாடலை தர காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தாங்கல என்ற பாடலை உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம். இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் சுபவீன், சியோன், டயான் ஷான். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: 你
1: 佢喺边度啊？
0: 佢喺边度啊？我打你啦！
2: 你问我佢喺边度？佢咪喺嗰度咯。

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: தமிழ் செய்திகள்.
2: ஈரானின் மூன்று எண்ணெய் தாங்கி கப்பல்களை தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல்களை ஈரானிய ஏவுகணைகள் இலக்கு வைத்ததை அடுத்து இத்தாக்குதல் இடம்பெற்றதாக அது கூறியுள்ளது. தேவைப்பட்டால் ஈரானின் எஞ்சியுள்ள எண்ணெய் விநியோக அமைப்பு அழிக்கப்படும் எனவும் அமெரிக்க ராணுவம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 1020 கோடி ரூபாய்கள் ஊழல் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் இடம்பெறும் நிலையில் தாவிக அரசின் மிரட்டல்களுக்கு திமுகவோ கே என் நேருவோ அஞ்சப்போவதில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவை எதிர்கொள்ள முடியாத காழ்ப்புணர்ச்சி காரணமாக கே என் நேருவை தாவிக அரசு பழிவாங்குவதாக திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இதற்காக சர்வதேச தடவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்பு கூடிய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அது கோரியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இட்ஸ் கூல்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்
3: 4370860002 4780607002.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: Yeah.

0: ரட்சி ஆதித்தன் சகி சிவா பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவரையில் சோபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். தளபாடங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கவர்ஸையும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏராளம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்களை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்பொழுது பேக் டு ஸ்கூல் மலை விற்பனையாக ஏராளம் தளபாடங்களை மிக குறைந்த விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பெட்ஸ் ஃப்ரம் $100, மெட்ரஸ் ஃப்ரம் $75 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கம்ப்யூட்டர் டேபிள்களை நீங்கள் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். விசேடமாக சோஃபா ஒன்று $499 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோஃபா பெட் இருக்கின்றது. கம்ஃபர்ட்களை நீங்கள் $60 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒருமுறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகிறது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட்

சுபவியின் பவந்தனின் பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நேரமேழு மணி 8:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அடுத்த பாடலுடன் விஜய், நிரோஷ், சுகன்யா.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008
0: Weekend, East FM 102.7. 102.7.

I'm sorry. I don't have any other option.